0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 101.3 எஃப்எம் அளவிற்கு சூழலாக இப்பொழுது முதல் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். இன்று ஆகஸ்ட் மாதம் 11 2026 செவ்வாய்க்கிழமை. இந்த இரவு பொழுது அனைவருக்கும் நள்ளிரவாக மகிழ்ச்சிகரமான இரவாக அமையட்டும். இன்று ஆகஸ்ட் 11 பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாக்கத்தில் 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் நிலை காணப்படுகிறது. 28 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 17 கிலோமீட்டர் வகுப்பு வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 17 பாகை செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் நாளை புதன்கிழமை 24 பாகை செல்சியஸாக இருக்கும். 29 பாகை செல்சியஸாக உணரப்படும். காலை பொழுதிலும் இரவு பொழுதிலும் மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த வழியிலே 20-40 கிலோமீட்டர் வரையிலான பகுதியிலே காற்று வீசும். சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 17 பாகை செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் வியாழக்கிழமை 29 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில்குற்றம் நிறைந்து காணப்படும். வியாழக்கிழமையில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. வெள்ளி சனிக்கிழமைகளில் சூரிய ஒளி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. 2 நாட்களுமே வெள்ளிக்கிழமை 24 பாகை செல்சியஸாகவும் சனிக்கிழமை 25 பாகை செல்சியஸாகவும் இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் நிலையில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள், 5% அதிகரிக்கப் போகிறது. இப்பொழுது 164.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நள்ளிரவுக்கு பின்பு 169.9 விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. எனவே இப்பொழுது பெரும்பாலான விற்பனை நிலையங்களிலே தற்போதைய விற்பனை விலையை விட மிக குறைந்த விலையிலே விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. சாதாரண தர எரிபொருள். எனவே உங்களுக்கு எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் உடனடியாகவே 12 மணிக்கு முன்பு நீங்கள் எரிபொருளை நிரப்பிக் கொண்டு சொன்னால் லிட்டருக்கு சில சதத்தை நீங்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 12 மணிக்கு பின்பு 5% அதிகரித்து 169.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது என்பதனையும் கவனத்தில் கொள்ளுங்கள். எனவே அருகில் இருக்கின்ற எரிபொருள் நிலையத்துக்கு செல்லுங்கள். விரைந்து 12 மணிக்கு முன்பதாக உங்களுக்கு எரிபொருள் நிரப்ப தேவையானால் நிரப்பிக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு தருகிறோம். நேரம் 9:05. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 இதயநாதம். 11 மணிக்கு வினாடி வினா போட்டி நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். 12 மணிக்கு உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை 1 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நேயர்கள் அதிகாலை காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 9:00 வரை இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி சத்தம் சந்தில்லாம். சத்தம் போடக்கூடாது. ஆனால் சத்தம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா. ஏன் இரவு பொழுதிலே சிரிப்பு?

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 9:11. சத்தம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டீர்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். சரி, இப்பொழுது நேர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு விடுகதை என்று நீங்கள் விடுவிக்க வேண்டும். உங்களுக்கான விடுகதையை தருகின்றோம். நீங்கள் விடுவிக்க 416-593-0055. என்னை உடைத்தால் சத்தம் வராது, என்னை உடைத்தால் சத்தம் வராது, என்னை சொன்னால் நான் உடைந்து போய்விடுவேன் அல்லது இல்லாமல் போய்விடுவேன், என்னை சொன்னால் நான் உடைந்து போய்விடுவேன் அல்லது இல்லாமல் போய்விடுவேன், நான் இல்லாமல் யாரும் வாழ முடியாது, நான் இல்லாமல் யாரும் வாழ முடியாது, ஆனால் என்னை அதிகமாக சொன்னால் பிரச்சனை பெறும், என்னை அதிகமாக சொன்னால் பிரச்சனை பெறும், என்னை உடைத்தால் சத்தம் வராது, என்னை சொன்னால் நான் உடைந்து போவேன் அல்லது இல்லாமல் போய்விடுவேன், நான் இல்லாமல் யாரும் வாழ முடியாது, ஆனால் என்னை அதிகமாக சொன்னால் பிரச்சனை பெறும், நான் யார் என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055.
2: 25 ஆண்டுகள் உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா, 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள், உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நேரம் 9:15.
4: CMR
1: தமிழ் FM செய்தி சுருக்கம். செம்மணி மனித புதகொலியின் 103வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட பொழுது எண்புக்குடத்தின் இடுப்பு பகுதியில் தாயத்தோன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் 1 ரூபாய் நாணய குத்தி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹன தீரா தெரிவித்தார். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து உயர்கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷி கடந்த மாதம் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய உயர்கல்வித்துறை செயலாளராக IAS அதிகாரி தெபித்தி கவுர் முகர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆர்மி பிற்பகுதியில் கார் விபத்தால் ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகள் இன்னும் நீடிப்பதை குறிப்பிட்டு லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷான்சன் இந்த வார இறுதியில் பதவி விலக திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகளில் ஈரான் தந்திரமான யுத்திகளை கையாள்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரத்தில் நடந்து வரும் மோதல்களை கையாள்வதற்கு ஈரானின் பொருளாதார நிலை மோசமடைய நடவடிக்கை எடுப்பது அல்லது இராணுவ நடவடிக்கையை கணிசமாக அதிகரிப்பதென இரண்டு மாறுபட்ட விருப்பங்களையும் அவர் முன்வைத்துள்ளார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
4: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு
1: சரி நேர்களும் கேட்கப்பட்ட விடுகதை, என்னை உடைத்தால் சத்தம் வராது, என்னை உடைத்தால் சத்தம் வராது, என்னை சொன்னால் நான் உடைந்து போய்விடுவேன் அல்லது இல்லாமல் போய்விடுவேன், நான் இல்லாமல் யாரும் வாழ முடியாது, ஆனால் என்னை அதிகமாக சொன்னால் பிரச்சனை வரும். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4169 3005 5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வர் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
1: சொல்லுங்கள், என்னபடி பொருத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
5: மௌனம்
1: என்று சொல்கிறீர்கள், அப்பேன் பேசினீர்கள், விடுகதையை விடுவிப்பதற்காக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை, உடைந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறீர்கள். சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைக்கும் அடுத்த நேரத்தில் இப்போ மடக்க வளர்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்,
1: பெண்பா சொல்லுங்கள்.
6: அமைதி அல்லது மௌனம்?
1: அமைதி அல்லது மௌனம் என்றால் ஒரு விடியை சொல்லுங்கள்.
6: அமைதி
1: என்று சொல்கிறீர்கள். என்னை உடைத்தால் சத்தம் வராது, என்னை சொன்னால் நான் உடைந்து போய்விடுவேன் அல்லது இல்லாமல் போயிடுவேன், நான் இல்லாமல் யாரும் வாழ முடியாது, ஆனால் இன்னும் அதிகமாக சொன்னால் பிரச்சனை வரும். சரி அமைதி என்று சொல்கிறீர்கள், பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: மகாலட்சுமி
1: மகாலட்சுமி எந்த உருவத்தில் இருக்கிறாள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்,
5: எனக்கு மட்டும்தான் தெரியும்.
1: சரி பார்ப்போம். அதே போன்று இது மௌனம் தானா?
5: இல்ல இல்ல, ரகசியம்.
1: ரகசியம் என்று சொல்லுகிறீர்கள். சரி ரகசியத்தை பரகசியமாக்கி இருக்கிறீர்கள், பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்,
1: தேவகுமார் சொல்லுங்கள். நீங்கள் மௌனம் என்று தான் சொல்லுகிறீர்களா? சரி பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பைக்கு அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: சுரேஷ் கேட்கிறேன்,
1: சொல்லுங்கள்.
8: நிம்மதி.
1: நிம்மதி என்று சொல்கிறீர்கள், அது எல்லோருக்குமே தேவையான ஒன்றுதான் நிம்மதி. சரி பார்ப்போம், அது கிடைக்கிறதா இல்லையா பார்ப்போம். நன்றி. இப்பொழுது 3-4 விதமான பதில்கள் வந்திருக்கிறது. மௌனம் வந்திருக்கிறது, அமைதி வந்திருக்கிறது, ரகசியம் வந்திருக்கிறது, நிம்மதி வந்திருக்கிறது. எது எங்களிடம் இருக்கிறது அதுதான் பிரச்சனை. எங்களிடம் என்று எங்களிடம் என்னை உழைத்தால் சத்தம் வராது, என்னை சொன்னால் நான் உழைந்து போய்விடுவேன் இல்லாமல் போய்விடுவேன், நான் இல்லாமல் யாரும் வாழ முடியாது, ஆனால் என்னை அதிகமாக சொன்னால் பிரச்சனை வரும். எங்களிடம் இருக்கின்ற விடை மௌனம். எனவே நாங்கள் இதுக்கு பிறகு பேச விருப்பமில்லை. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைத்து வித விடைகளும் சரியாக இருந்தாலும் கூட எங்களிடம் இருக்கின்ற பகுதி மௌனம் என்பது. 9:30 இலங்கை இந்திய செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.
9: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சுனா
10: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடிக்க
11: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
1: 4164-4164-268-0155. நேரம் இப்பொழுது 9:20 9:30 இலங்கை இந்திய செய்திகளை நீங்கள் கேட்கலாம். 10 கனடிய உலகம் மற்றும் விளையாட்டு செய்திகள் 10:30 இதயநாதம் நீங்கள் கேட்கலாம். இட்ஸ் டைம் டு தியேட்டர் அட் பிரிமல் தியேட்டர் இங்கே ஆகஸ்ட் கிளியரன்ஸ் ஏர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, குறிப்பிட்ட நாட்கள் வரை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். மாக்கமன்ஷிப் சந்திப்புகிறீர்களே, பிரிமல் டேட்டாவில் தான் இந்த சலுகை ஆகஸ்ட் மாதத்துக்கான கிளியரன்ஸ் ஏர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழில் தொடர்புகளுக்கு அலையுங்கள். பி எஸ் சுதாகரன் 4962900336 2920033 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அதிகூடிய பெறுமதி, இன்னும் மேலதிகமாக பல சலுகைகளும் உங்களுக்கு இருக்கின்றன. தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களை வாங்கும் பொழுது அது $4,000 வரை ஸ்டோர் கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கிறது. புதிய வாகனங்களை வாங்கும் பொழுது 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடக்ஷன் அல்லது கோட்டிங் இலவசமாக கிடைக்கிறது. இதை விட இப்பொழுது புதிய வாகனங்களில் பார்க்கும் பொழுது கொரோனா இருக்கிறது, கொரோனா ஜிஆர் இருக்கிறது, கிரவுண்ட் சிக்னா இருக்கிறது. இதை விட டக்கோமா, பிசெட் மற்றும் டன்ட்ரா, இப்படியான புதிய வாகனங்களை வாங்கும் பொழுது உங்களுக்கு பல சலுகைகள் கிடைக்கின்றது. நீங்கள் தமிழிலே தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் பிஎஸ் சுதாகரன் அழைக்கலாம். 4962900336 2920033 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். நேரம் 9:22
12: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 4168970919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.
13: காசு வேணும்
12: நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
14: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
12: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
15: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
16: East or West? CMR is the best. CMR is the best.
1: நேரம் 9:24 சிமார் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். கல்யாணி பாடுகின்ற பாடல், ராமன் தேடிய சீதை இவர்தான்.

0: நேரம் இரவு 9:30. சி எம்ஆர் தமிழகம். இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்த காலத்தில் முறையான ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு சென்று அகதிகளாக பதிவாகியுள்ள இலங்கையர்கள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்காக தேவையான குடிவரவு தடையகத்தில் வசதிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. லங்கா மெட்ரோ டிரான்சிட் லிமிடெட் நிறுவனத்தின் பொது போக்குவரத்து செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் அதற்கான துணை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் 1 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பங்கு மூலதனத்தை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 15 டிஎம்சி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்திலிருந்து விலகிய சிங்கை ராமச்சந்திரன் இன்று முதல்வர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
0: கணேசமுல்லை சஞ்சீவின் மரணத்தை திட்டமிட்டதாக கூறப்படும் முக்கிய சந்தேக நபரான ஷாரா சுபந்தியை முகப்பரிசோதனைக்காக அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் அனுப்ப அனுமதிக்குமாறு கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த வழக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் லியான் வருஷ விதான முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது சந்தேக நபரை எதிர்வரும் 21 வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். சுமார் 9 மாதங்களாக கொழும்பு குற்றப்பிரிவினால் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வந்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் காவல்துறையினர் சமர்ப்பித்த விடயங்களை பரிசீலித்த நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் விசாரணைகள் தொடர வேண்டியுள்ளதாக தெரிவித்த கொழும்பு குற்றப்பிரிவு சந்தேக நபரின் முகத்தை சிசிடிவி காட்சிகளுடன் ஒப்பிடும் நோக்கில் சிறப்பு முகப்பரிசோதனையை மேற்கொள்வதற்காக அவரசே அரசாங்க பகுப்பாளர்களிடம் அனுப்ப அனுமதிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரியுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 17 சந்தேக நபரை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் முன்னிலைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். லங்கா மெட்ரோ டிரான்சிட் லிமிடெட் நிறுவனத்தின் பொது போக்குவரத்து செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் அதற்கான துணை உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் 1 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பங்கு மூலதனத்தை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் பொது போக்குவரத்தை நவீனமயமாக்கும் நோக்கத்துடன் இலங்கை போக்குவரத்து சபையின் துணை நிறுவனமான லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் 2025 அக்டோபர் 3 அன்று பதிவு செய்யப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட 10 தரைமட்ட நுழைவு வசதி கொண்ட பேருந்துகளை பயன்படுத்தி கொழும்பில் ஒரு முன்னோடி நகர்ப்புற போக்குவரத்து சேவையை அந்த நிறுவனம் தொடங்கியுள்ளது. அரசாங்கத்தின் தகவலின்படி இந்த முன்னோடி சேவையின் செயற்பாடு அதன் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகளை நிரூபித்துள்ளதுடன் பொதுமக்களின் வரவேற்பையும் பெற்றுள்ளது.

0: இந்த நிலையில் லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் மேலும் 112 தரைமட்ட நுழைவு வசதி கொண்ட பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளது. செம்மணி மனித புதகொலியில் இன்று செவ்வாய்க்கிழமை புதிதாக மேலும் 15 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதுடன் 11 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
1: செம்மணி மனித புதகுழியில் இன்று செவ்வாய்க்கிழமை புதிதாக மேலும் 15 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் 11 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி மனித புதகுழியின் 3 கட்டத்தின் 49 அகழ்வு பணிகள் இன்று நடைபெற்ற போதே மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஜாழ்ப்பாண நீதிமன்ற முறையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதாவா தலைமையிலான குழுவினுடன் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடவியல் காவல்துறையினர், ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள், நல்லூர் பிரதேசம் உள்ளிட்ட பலரும் அகழ்வு பணிகள் பங்கேற்றிருந்தனர். இதுவரையாக இன்று செவ்வாய்க்கிழமை வரையாக மொத்தம் 539 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 524 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. 516 இலக்கமிடப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதியின் எடுப்பு பகுதியில் முடிக்கப்பட்ட தாயத்து போன்ற ஒன்றும், மணல் குவியிலிருந்து 1 ரூபாய் நாணய குட்டி ஒன்றும் சான்று பொருளாக இன்றும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட இலந்தை குளத்தின் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 20.1 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கிராமிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் விவசாயத்துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கம் முன்னுரிமை அளித்து செயற்பட்டு வருவதாக வெளிவிகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்தார். இதை கருத்தில் கொண்டு திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இலந்து குளத்தின் புனரமைப்பு பணிகளை சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பி வைத்து உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். குச்சவெளி பிரதேச செயலாளர் ஜுவல் ஷியாவுல் ஹக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர் மேலும் உரையாற்றுகையில், நீண்டகாலமாக புனரமைக்கப்படாமல் கைவிடப்பட்டிருந்த இலந்தை குளத்தை செப்பனிடுவதற்காக அரசாங்கத்தினால் ₹20.1 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த புனரமைப்பு திட்டம் முழுமையடையும் பொழுது சுமார் 120 ஏக்கர் வயல் நிலங்கள் நேரடியாக நீர்ப்பாசன வசதியை பெறவுள்ளன. தற்பொழுது திருகோணமலை மாவட்டத்திலும் குச்சவெளி பிரதேசத்திலும் பல்வேறு உட்கட்டமைப்பு மற்றும் கிராமிய அபிவிருத்தி திட்டங்கள் அரசாங்கத்தினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு முக்கிய அங்கமாகவே இக்குள புனரமைப்பு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது மாவட்டத்தின் நீண்டகால பொருளாதார மறுமலர்ச்சிக்கு பெரும் வழிகோலும் என அவர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ளாட்சி மன்றங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளுக்கு அரச தரப்பினரை சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வடக்கு ஆளுநர் நிர்பந்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இது தொடர்பான செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
1: வடமாகாணத்தில் உள்ளூராட்சி மன்றங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளுக்கு அரசு தரப்பைச் சேர்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என வடக்கு ஆளுநர் நிர்பந்தித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அரசு அமைச்சர்கள் மற்றும் அரசு தரப்பின் பிரதிநிதிகளை வீதி வேலைகள் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் அழைக்க வேண்டும் என ஆளுநர் பணித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே யாழ்ப்பாண மாநகர சபையில் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் செயல்பாடுகளுக்கு மாநகர ஆணையாளரும் ஏனைய அரசாங்க அதிகாரிகளும் தொடர்ந்து தடைகளை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டி யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை போராட்டத்தில் குதித்திருந்தனர். 45 உறுப்பினர்களை கொண்டு யாழ் மாநகர சபையில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் இணைந்து அடையாள போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். போராட்டத்தில் இலங்கை தமிழர் கட்சி, தேசிய மக்கள் சக்தி, ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகளது பிரதிநிதிகள் இணைந்து எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். மாநிலசபை ஊடாக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அவசிய அபிவிருத்தி செயல்பாடுகள் அதிகாரிகள் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக குற்றஞ்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் தலையிட்டு முடக்க அதிகாரிகள் முற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. போராட்டத்தில் யாழ் மாநிலசபையின் முதல்வரும் இணைந்து பங்கெடுத்திருந்ததும், அரசு தரப்பைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பங்கெடுத்திருந்ததும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது.
0: முத்துராஜவல முனையத்தின் புதிய எரிபொருள் சேமிப்பு கொள்கலன்களை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி இலங்கை கனிம எண்ணெய் மொத்த சேமிப்பு முனைய நிறுவனத்தின் நிதியை பயன்படுத்தி 15,000 கனமீட்டர் கொள்வனவு கொண்ட 2 கொள்கலன்களும் 10,000 கனமீட்டர் கொண்ட 1 கொள்கலனும் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்துக்கு 2025 June 2 நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில், திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது சுற்றாடல், சட்டம் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்புடன் கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பரிந்துரைகள் மற்றும் நிபந்தனைகள் கொள்முதல் ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும், வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாகவே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் வலுசக்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சர்கள் அமைச்சரவைக்கு தெரிவித்துள்ளனர். இதன்படி ஒப்பந்தத்தின் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி இன்றி 3.04 மில்லியன் அமெரிக்க டாலர் மற்றும் 2,796.14 மில்லியன் இலங்கை ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் முத்துராஜ வில முனையத்தின் எரிபொருள் சேமிப்பு திறனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. கடந்த கால யுத்தத்தின்போது இலங்கையிலிருந்து வெளியேறி இந்தியாவில் அகதிகள் அந்தஸ்தை பெற்றுக் கொண்டவர்கள் தமது இலங்கை அடையாளத்தை உறுதிப்படுத்துவதுடன் சுயமாக மீண்டும் திரும்பும் பொழுது அவர்களுக்கு குடிபெயர்வு ஒப்புதல் அனுமதி வசதிகள் வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளோடு எமது ஜால் செய்தியாளர் தயாபரன்.
1: கடந்த கால யுத்த நடவடிக்கைகளின் போது இலங்கையிலிருந்து வெளியேறி இந்தியாவில் அகதிகள் அந்தஸ்தை பெற்றுக் கொண்டுள்ளவர்கள் தமது இலங்கை அடையாளத்தை உறுதிப்படுத்துவதுடன் சுயமாக மீண்டும் திரும்பும் போது அவர்களுக்கு குடிபெறவு ஒப்புதல் அனுமதிகளை வழங்க இலங்கை அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. யுத்தத்தின் போது நாட்டில் நிலவிய உறுதியற்ற சூழல் காரணமாக அங்கீகரிக்கப்பட்ட இறங்கு துறைமுகத்தின் ஊடாகவோ அல்லது முறையான கடவுச்சீட்டை பயன்படுத்தாமலோ இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து சென்று பின்னர் இந்திய அரசாங்கத்தால் அகதிகளாக பதிவு செய்யப்பட்டவர்கள் ஐக்கிய நாடுகள் அகதிகள் உயர்ஸ்தானத்தின் மூலம் சுயமாக இலங்கைக்கு மீண்டும் திரும்புவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் தமது நாட்டுக்கு மீண்டும் வருகை தருவதற்கு தேவையான குடிபெயர்வு ஒப்புதல் அனுமதிகள் வழங்குவது தொடர்பாக சட்டம் அதிபரின் ஆலோசனை பெறப்பட்டிருக்கிறது. 2006 முன்னர் அங்கீகரிக்கப்பட்ட இறங்குதுறை அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டை பயன்படுத்தாமல் நாட்டிலிருந்து வெளியேறி இந்தியாவில் இடம்பெயர்ந்தவர்களில் அந்த நாட்டின் இலங்கை வெளிநாட்டு தூதரகத்தின் மூலம் தமது இலங்கையர் என்ற அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொண்டவர்கள் தொடர்பாக அரசு புலனாய்வு சேவையிலிருந்து ஒப்புதல் அனுமதி அறிக்கையை பெற்றுக் கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கடந்த காலங்கள் கொலை, அரசுக்கு எதிரான துரோகம் மற்றும் சட்டத்தின் விசேட ஏற்பாடுகள் மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளவரான அல்லது விதிக்கப்பட்டுள்ள குற்றங்களை மேற்கொள்ளாத ஆள் என்பதை உறுதிப்படுத்திய பின்னரே அவர்கள் இலங்கை திரும்புவதற்கான அனுமதி வழங்கப்படுவது இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை.
2: இந்திய செய்திகள்.
0: அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியிலிருந்து கடந்த ஜூலை மாதம் 23 விலகிய சிங்கை ராமச்சந்திரன் இன்று முதலமைச்சர் விஜயை சந்தித்து தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு செல்வோரின் எண்ணிக்கை கணிசமாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பல முக்கிய தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் 23 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகுவதாக அறிவித்த சிங்கை ராமச்சந்திரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளார். இந்த முடிவை தன் மனச்சாட்சிக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே எடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த சில மாதங்களாக கட்சிக்குள் நடந்த சில நிகழ்வுகள் தனக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாகவும் தன் கருத்துக்களையும் கவலைகளையும் கட்சி தலைமையிடம் முழு நேர்மையுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் பகிர்ந்ததாகவும் குறிப்பிட்ட அவர் ஆனால் தன் மனச்சாட்சியுடன் சமரசம் செய்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்ட பொழுது இந்த முடிவை தவிர வேறு வழியில்லை என்று கருதி விலகியதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்று முதலமைச்சர் விஜயை சந்தித்து தன்னை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சிங்கை ராமச்சந்திரன் தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜயை நேரில் சந்தித்து அவர் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்து காவிரியில் வினாடிக்கு 11,574 கனஅடி வீதம் 15 தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவிரி நீர் ஒழுக்காற்று குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்ற நிலையில் அதில் தமிழகத்தின் தண்ணீர் தேவையை கருத்தில் கொண்டு வினாடிக்கு 11,500 கனஅடி வீதம் 15 தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையகத்தின் கூட்டம் ஆணையகத்தின் தலைவர் எஸ் கே ஹர்தார் தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்றது. அதில் காவிரி ஒழுக்காற்று குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாள்தோறும் 1 DMC நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடக காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய தண்ணீருடைய மொத்த அளவு 88 DMC இருக்கிறது. இதில் சுமார் 12 DMC அளவுதான் கர்நாடக காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இன்றுவரை திறந்துவிடப்பட்டிருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய தண்ணீரை ஆகஸ்ட் மாதத்துக்குள் திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் கலந்து கொண்ட அதிகாரிகள் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 11,574 கனஅடி வீதம் தொடர்ந்து 15 திறக்க கர்நாடக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையகம் உத்தரவிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுத்த காலத்தில் முறையான ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு சென்று அகதிகளாக பதிவாகியுள்ள இளைஞர்கள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு தேவையான குடிவரவு தடையகற்றல் வசதிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. லங்கா மெட்ரோ டிரான்சிட் லிமிடெட் நிறுவனத்தின் பொது போக்குவரத்து செயற்பாடுகளை விரிவுபடுத்தவும் அதற்கான துணை உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் 1 பில்லியன் ரூபாய்க்கு அதிகமான பங்கு மூலதனத்தை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 15 DMC நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிடர் கழகத்திலிருந்து விலகிய சிங்கே ராமச்சந்திரன் இன்று முதல்வர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழப்பமின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. 10 மணிக்கு கனடியோ உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: தொடர்ந்து பாகத்தில் 23 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகில்மட்டம் இருந்து காணப்படுகிறது. 27 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று வடக்கிழக்கு நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலைப்படுது 17 பாக செலுத்ததாக குறைபடியும். நாளை புதன்கிழமை பகல்பொழுது அதிகூடிய வெப்பநிலை 24 பாக செலுத்ததாக இருந்தாலும் 29 பாக செலுத்ததாக உணரப்படும். காலை பொழுதிலும் மாலை இரவு பொழுதிலும் சில இடங்களில் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியில் 20-40 கிலோமீட்டர் வரையிலான பகுதியில் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 17 பாக செலுத்ததாக குறைபடையும். இரவு பொழுதும் லேசான மழைத்தூழலுக்கான வாய்ப்புகள் 30%. வியாழக்கிழமை 29 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். லேசான மழைத்தூழலுக்கான வாய்ப்புகள் 30%. இரவு பொழுது 16 பாக செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமை சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். 24 பாக செலுத்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு பொழுது 15 பாக செலுத்ததாக குறைபடையும். வானம் தெளிவாக இருக்கும். சனிக்கிழமை பகல் பொழுது 25 பாக செலுத்ததாக இருக்கும். சூரிய ஒளி இந்த நாளாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அபதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் பாரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 5% அதிகரிக்க இருக்கிறது. இப்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களிலே மிக குறைந்த விலையில், அதாவது வளமையான விற்பனை விலையை விட 164.9 அந்த விற்பனை விலையை விட குறைவான விலையில் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நள்ளிரவுக்கு பின்பு 169.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. எனவே நீங்கள் எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் உடனடியாகவே 12 மணிக்கு முன்பு நீங்கள் நிரப்பிக் கொள்வதன் மூலம் லிட்டருக்கு சில சதத்தை மிச்சம் பிடித்துக் கொள்ளலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். எனவே மறந்துவிடாதீர்கள். அருகில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அருகில் இருக்கின்ற எரிபொருள் நிலையத்திலே என்ன விலை விற்கிறார்கள் என்பதை கவனித்து அங்கே நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். நள்ளிரவுக்கு பின்பு 5% அதிகரித்து 169.9 விற்பனை செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரிபொழுது நேரம் 9:46, 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம். சூரிய கிரகணம் நடைபெற இருக்கிறது. அதன் முழுமையான பாதை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வட ஸ்பெயின் உள்ளிட்ட பகுதி வழியாக செல்லுகிறது. இந்த சூரிய கிரகணம் இந்த மாதத்தில் நடைபெற இருக்கிறது. எப்பொழுது என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த சூரிய கிரகணம் இந்த மாதம் நடைபெற இருக்கின்றது. அது எப்பொழுது? அதன் முழுமையான பாதை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து மற்றும் வட ஸ்பெயின் பகுதிகள் வழியாக செல்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது என்பது உங்களுக்கான கேள்வி. நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 416-593-0055.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3.
1: நேரம் 9:48. நேர்களும் கேட்கப்பட்ட கேள்விக்கு நேர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதற்கு முதல் இது ஸ்கிராச் கோட்டிங் ஃபார் கிட்ஸ் கோட்டிங் மென் கோட்டிங் அண்ட் ரோபோட்டிக். 4 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களுக்கான கோடிங் மற்றும் ரோபோட்டிக் பாடநெறிகளை 5 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்து வருகிறது SC4K. இந்து கிரேட் 10 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி வகுப்புகளும் இடம்பெறுகின்றன. ஸ்காப்ரூ மார்க்கம் விட்பி ஆகிய இடங்களில் நேரடி வகுப்புகளும், கனடா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. எதிர்வரும் கல்வியாண்டுக்கான பாடநெறிகளையும் கற்பித்தல் வழிமுறைகளையும் கோடிங் வகுப்புகளால் மாணவர்கள் பெறக்கூடிய சிறந்த நன்மைகளையும் பெற்றோர் நேரடியாக பார்த்து அறிந்து கொள்ளும் வகையிலே ஆகஸ்ட் 10 முதல், அதாவது இன்று திங்கட்கிழமை, நேற்று திங்கட்கிழமை முதல் தொடங்கியது, 13 வியாழன் வரை அந்த ஓப்பன் ஹவுஸ் நடைபெறுகிறது. உங்களை அன்போடு வரவேற்கிறார்கள் எஸ்இ போகே நிறுவனத்தினர். ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ் கல்வி தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-1063-74 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம் என்ற தகவலையும் உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திக்கப் போகின்றோம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம்,
1: வெண்பா சொல்லுங்கள். சொல்லுங்கள், நீங்கள்
5: சூரியகிரகணம் என்றால் அமாவாசையிலதான் வரும். சூரியகிரகணம் அமாவாசையிலும் பௌர்ணமியில
1: இருக்கிறீர்கள்.
6: வணக்கம்
1: செல்வி, சொல்லுங்கள்.
6: ஆமாம், நாளை ஆகஸ்ட் 12
1: என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
7: நாளைய தினம்
1: சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நன்றி செல்லி, நீங்கள் சொல்லுங்கள், எப்பொழுது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்ன எப்பொழுது அடிக்கடி காண கிடைக்கவில்லை உங்களை? வேலைப்படுவா? சரி, நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பற்றி நேரம் கிடைக்கும் பொழுது சிஎம்ஆர் தமிழ்தவோடு இணைந்திருங்கள். ஆமாம், அனைத்து நேர்களுமே சொன்னது போன்று நாளை தான் இந்த சூரிய கிரகணம், ஆகஸ்ட் 12 முழு சூரிய கிரகணம் நிகழ்ந்து இதன் முழுமையான பாதை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடக்கு ஸ்பெயின் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக செல்லுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. 10 கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை நீங்கள் கேட்கலாம்.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளபாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்டனில் குயினன் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 9053022-94-94.
8: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெருமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள் PS சுதாகரன் 416-292-0033 416-292-0033.
9: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
10: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
11: இல்லை
4: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
10: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
1: ஹரிஜன் மகாலட்சுமி பாடுகின்ற பாடல் ராஜா திரைப்படத்துக்காக. பத்து மணிக்கு கேரடியே உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: நேரமிரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழகம். கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன். செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லப்லாங் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கீருடன் சந்திப்பை நடத்துவதற்காக இன்று வாஷிங்டன் டிசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஒன்டாரியோ லைன் கட்டுமான செலவு மீண்டும் அதிகரித்ததைத் தொடர்ந்து நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பதாக மெட்ரோலிங் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். ஹங்கேரியின் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அண்டாரஸ் பகாவை அந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக ஹங்கேரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அங்கீகரித்தனர். மியான்மர் ராணுவ அரசாங்கம் ஆங் சான் சூச்சியை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யுமாறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கையை நிராகரித்துள்ளது.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லப்லாங் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் ஹீருடன் மற்றொரு சந்திப்பை நடத்துவதற்காக இன்று செவ்வாய்க்கிழமை வாஷிங்டன் டிசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். இதில் கனடாவின் தலைமை வர்த்தக பேச்சுவார்த்தையாளர் ஜானியல் சாரட் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். ஒரு வாரத்துக்குள் இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெறும் 2வது சந்திப்பு இதுவாகும். லப்லாங் மற்றும் சாரட் ஆகியோர் கடந்த வியாழக்கிழமை அமெரிக்க நகரில் கிரீஸை சந்தித்தனர். அதைத் தொடர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக தாங்கள் எச்சரிக்கையுடன் கூடிய நம்பிக்கையுடன் இருப்பதாக பல தொழில்துறை வட்டாரங்கள் சிடிசி செய்தி சேவையிடம் தெரிவித்திருந்தன. இருதரப்பினரும் விவாதித்து வரும் முன்மொழிவுகளில் வாகனங்கள் மீதான கனடாவின் பதிலடி வரி விதிப்புகளை நீக்குதல் மற்றும் மதுபானங்கள் மீதான மாகாண அளவிலான தடையை நீக்குதல் ஆகியவை அடங்கும். அத்துடன் பால் பொருட்கள் தொடர்பான ஒதுக்கீடுகள் நிர்வகிக்கப்படும் விதத்தை மாற்றுவது குறித்தும் முன்மொழிவுகள் பரிமாறப்பட்டு வருகின்றன. ஒன்டாரியோ லைன் கட்டுமான செலவுகள் மீண்டும் அதிகரித்து தொடர்ந்து நெருக்கடிக்குள்ளாகி இருப்பதாக மெட்ரோலிங்கின் தலைமை நிர்வாக அதிகாரி மைக்கேல் லின்ட்சே தெரிவித்துள்ளார். இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். பேப் அவென்யூ பகுதிக்கு அடியில் 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு சுரங்கம் அமைத்தல் மற்றும் 2 நிலத்தடி நிலையங்களை உருவாக்குதல் ஆகிய பணிகளுக்காக 4.32 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தம் வழங்கப்பட்டதன் மூலம் ஒன்டாரியோ லைன் திட்டத்தின் தற்போதைய செலவு சுமார் 34 மில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. இது 2019 இந்த திட்டத்திற்காக முதலில் கணிக்கப்பட்ட 10.9 மில்லியன் டாலர் என்ற மதிப்பீட்டை விட 3 மடங்குகள் அதிகமானதாகும். இருப்பினும் பலவசோ திட்டம் தொடர்ந்து நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பதை ஒப்புக்கொண்ட லின்ட்சே ஒன்டாரியோலையின் உயர்த்தப்பட்ட வழித்தடங்களுக்கான இறுதி ஒப்பந்தம் வழங்கப்படும் வரை மொத்த செலவு தொகையை துல்லியமாக சொல்ல முடியாதென்று அவர் மேலும் தெரிவித்தார். ஒன்டாரியோ லைன் திட்டம் முதலில் அறிவிக்கப்பட்டபொழுது அது 2027 நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதன் நிறைவுக்கான உத்தேச தேதி 2031 மாற்றப்பட்டது. பல்வேறு முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்ட லின்ட்சே, அதே சமயம் செலவுகளை கட்டுப்படுத்த மெட்ரோலிங் தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். போர் விமானங்கள், பொது போக்குவரத்து, மருத்துவமனைகள் என எதுவாக இருந்தாலும் இந்த திட்டங்களுக்கு நேரடியான செலவுகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றன என்பது முற்றிலும் உண்மையானது என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அந்த செலவுகளை கட்டுக்குள் வைக்கவும் வரி செலுத்துவோரின் பலத்தை மிக சிக்கனமாகவும் திறம்படவும் செலவிட தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பதை மெட்ரோலிங் நிறுவனம் மிக முக்கியமாக கருதுகிறதும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஃப்ரைடே காப்பர் அருகே உள்ள ஒரு வீட்டில் திங்கட்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தால் சுமார் 1.7 மில்லியன் டாலர் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகாலை 1:20 எக்னஸ்பில்லில் உள்ள பிக் பே பாயிண்ட் சாலையின் வீட்டின் பின்புறத்தில் தீப்புலம்புகள் வருவதை அக்கம் பக்கத்தினர் கவனித்ததை அடுத்து அவசர மீட்புக் குழுவினர் அங்கு அழைக்கப்பட்டனர். தீயணைப்புத்துறை தலைவரின் கூற்றுப்படி தீ விபத்து நடந்த நேரத்தில் வீட்டில் வசிப்பவர்கள் விடுமுறையில் வெளியூர் சென்றிருந்தனர். பல போராட்டத்தின் பின்னர் மீட்புக் குழுவினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனை அடுத்து அந்த வீடு இனி குடியிருக்க தகுதியற்றது என்று தீயணைப்பு அதிகாரிகள் சிடிவி செய்தி ஊடகத்திடம் தெரிவித்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடர்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: Yeah. உலகச் செய்திகள்.
0: மியான்மர் ராணுவ அரசாங்கம் ஆங்சான் சூச்சியை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யுமாறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கையை நிராகரித்துள்ளது. ஆசியான் கூட்டமைப்பின் தற்போதைய தலைமை நாடான பிலிப்பைன்ஸ் ஆங்சான் சூக்கியை நிபந்தனையின்றி முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவரையோ அல்லது பிற அரசியல் கைதிகளையோ சந்திப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தது. இதற்கு பழுதுதல் அளித்த மியான்மர் விவகார அமைச்சு மனிதநேய அடிப்படையில் அவரது தண்டனை காலம் குறைக்கப்பட்டிருந்தாலும் அவரை முழுமையாக நிபந்தனையின்றி விடுதலை செய்வது என்பது நாட்டின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டே மேற்கொள்ளப்படும் என கூறி கோரிக்கையை நிராகரித்துள்ளது. அத்துடன் மியான்மர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பின் சிறப்பு தூதுவர் முறை இனி தங்களுக்கு தேவையில்லை எனவும் ராணுவ அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 81 வயதான ஆங்சான் சூச்சி 2021 ஆண்டு ராணுவ புரட்சிக்கு பின்னர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அண்மையில் தான் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதியொருவர் அவரை சந்தித்து பேச அனுமதி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஹங்கேரியின் முன்னாள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அண்டாரஸ் பகாவை அந்த நாட்டின் அடுத்த அரச தலைவராக ஹங்கேரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அங்கீகரித்தனர். ஒபரனின் கூட்டாளியாக இருந்த முந்தைய ஜனாதிபதி கடந்த மாதம் சர்ச்சைக்குரிய வகையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதால் அந்த பதவி காலியானது. ஆளும் திச கட்சி 2/3 பெரும்பான்மையை கொண்டுள்ள நாடாளுமன்றத்தில் ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றத்தில் 17 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றிய பகா 140 ஆதரவு வாக்குகள் மற்றும் 6 எதிர்ப்பு வாக்குகளுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பரந்த பொது பங்கேற்புடன் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியலமைப்பை கொண்டு ஒபரன் கால அடிப்படையில் சட்டத்தை மாற்றுவதற்கான செயல்முறை நிறைவடையும் வரை புதிய ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தின் ஒரு பகுதியை மட்டும் வகிப்பார் என பிரதமர் பீட்டர் மக்யார் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பை மீண்டும் எழுதுவதற்கு 1 அல்லது 1.5 ஆண்டுகள் ஆகும் என்றும் மக்யார் மதிப்பிட்டுள்ளார். மேலும் அடுத்த மாதம் அது குறித்து கலந்தாலோசனைகளை தொடங்க உள்ளதாக அவர் உறுதியளித்துள்ளார். யூடியூப் தளத்தில் புதிய சேனல்களை தொடங்கி பணம் ஈட்டுவதற்கான தகுதி வரம்புகளை கடுமையாக்கி யூடியூப் நிறுவனம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அதிரடி மாற்றங்கள் கிரியேட்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யூடியூப் குற்றாலர் திட்டமான யூடியூப் பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராம் இதில் இணைந்து பணம் ஈட்டுவதற்கான தகுதி விதிகளில் முக்கிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி யூடியூப் மூலம் விளம்பர வருவாய் உள்ளிட்ட பணமீட்டும் வசதிகளை பெற விரும்பும் சேனல்கள் இனி உரிய தகுதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன்படி குறைந்தபட்சம் 1000 பின்தொடர்களை கொண்டிருக்க வேண்டும். கடந்த 12 மாதங்களில் பதிவேற்றப்பட்ட நீண்ட வடிவிலான காணொலிகளுக்கு கிடைத்த மொத்த பார்வை நேரம் 4000 மணி நேரத்திலிருந்து 8000 மணி நேரமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஷார்ட் மூலம் தகுதி பெற விரும்பும் சேனல்கள் கடந்த 90 நாட்களில் 10 மில்லியன் பார்வைகள் என்ற வரம்புக்கு பதிலாக 20 மில்லியன் பார்வைகளை பெற்றிருக்க வேண்டும். இந்த புதிய தகுதி வரம்புகள் 2027 பிப்ரவரி 1 முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் யூடியூப் பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராமில் இணைந்து பணமிட்ட விரும்பும் புதிய மற்றும் வளர்ந்து வரும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் முன்பைவிட அதிகமான பார்வை நேரம் அல்லது ஷோர்ட் பார்வைகளை பெற்றிருக்க வேண்டும் என்று ஏற்பட்டுள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: ஹாங்காங் ஸ்போர்ட்ஸ் ஹரியானா விளையாட்டு அரங்கில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆசிய வலிபந்தாட்ட சாம்பியன்ஷிப் கண்ட பிரிவு போட்டியில் இந்தியாவை 100-34 என்ற கோல்கள் வித்தியாசத்தில் இலங்கை அபார வெற்றியீட்டியது. இந்த வெற்றியின் மூலம் இலங்கை அரையிறுதியில் விளையாடுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டியில் இளம் வீராங்கனைகளான பாஷி உலகெதிர 29 முயற்சிகளில் 28 கோல்களையும் ரஷ்மி பெரேரா 28 கோல்களையும் போட்டனர். இவர்கள் இருவரும் கடைசி 2 ஆட்ட நேர பகுதிகளில் விளையாடினார்கள். அணித்தலைவி திசுலா அல்கம முதல் 2 ஆட்ட நேர பகுதிகளில் விளையாடி 50 முயற்சிகளில் 49 கோல்களை போட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் டொமினிக் லப்டாங் அமெரிக்க வர்த்தக பிரதி ஜெமிசன் கிருடன் சந்திப்பை நடத்துவதற்காக இன்று வாஷிங்டன் டிசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஒன்டாரியோலையின் கட்டுமான செலவு மீண்டும் அதிகரித்து தொடர்ந்து நெருக்கடிக்குள்ளாகியிருப்பதாக மெட்ரோலிங்கின் தலைமை நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். ஹங்கேரியின் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அண்டாரஸ் பகாவை அடுத்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக பங்கேறிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அங்கீகரித்தனர். மியான்மர் ராணுவ அரசாங்கம் ஆங்சான் சூக்கியை நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யுமாறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு விடுத்த கோரிக்கையை நிராகரித்துள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்ப்பெமன் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: 12 பேர் பாகத்தில் 23 பாக செலுத்ததாக இருக்கிறது. வானத்தொழிவாக காணப்படுகிறது. 26 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு வடகிழக்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 17 பாக செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் நாளை புதன்கிழமை 24 பாகை செலுத்ததாக உயர்வடையும். 29 பாக செலுத்ததாக உணரப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சூரியோடியுடன் வெகுல் குட்டம் இணைந்து காணப்படும். காலை பொழுதிலும் இரவு பொழுதிலும் சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30 வீதம். இரவு பொழுது 17 பாக செலுத்ததாக குறைவடைந்து வியாழக்கிழமை 29 பாக செலுத்ததாக இருக்கும். வியாழக்கிழமையும் சூரியோடியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30 வீதம். இரவு பொழுது 14 பாக செலுத்ததாக குறைவடைந்து வெள்ளி சனிக்கிழமைகளில் சூரியோடி நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. வெள்ளிக்கிழமை 24 பாக செலுத்து, சனிக்கிழமை 25 பாக செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சிகளில் தொடர்வது.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: மருதமடு அன்னையின் பெருவிழா ஆகஸ்ட் மாதம் 15 தேதி சனிக்கிழமை தூய ஆரோக்கிய அன்னை பங்கு ஆலயத்தில் காலை 11:30 சிவமாலையும் 12 திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து திருச்சூர் பகவானியும் நடைபெறும். 6 4 7 3 8 8 4 0 3 8. ஒன்டாரியோ இலங்கை ஓய்வூதியர் சங்கத்தின் 16th வருடாந்த பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 15 தேதி சனிக்கிழமை காலை 9 முதல், இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-454-6360. சங்கானை மக்களொன்றிய கனடா கிளை நடாத்தும் பாபிக்யூ பார்ட்டியும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மெக்காவன் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் உள்ள மில்கன் பார்க்கில் நடைபெறும். 6 4 7 2 8 4 4 3 7 7. கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடாத்தும் நூல்களின் சங்கமம் நூல் கண்காட்சி 2026 ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல், இலக்கம் 11:20 டாப்ஸ்கோட் ரோடில் அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். எஸ் டி சிங்கம் எழுதிய என்னதான் முடிவு சிறுகதை தொகுப்பு வெளியீட்டு விழா ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4:30, இலக்கம் 85F நேஷ்டின் ரோட் யூனிட் இலக்கம் 229 நடைபெறும். 416-824-8815. யாழ் மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்க கனடா கிளையின் ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் விருந்து பிரசாரமும் ஆகஸ்ட் மாதம் 16 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 முதல், இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பூங்காவில் நடைபெறும். 416-953-9192.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.
3: உலகம் முழுவதும் 101.3
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
4: சுகந்தன் 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
7: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
6: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
7: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-5-6-6-7-7-2-0-0.
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365, அஜிந்தன் தவராஜா.
9: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:30 கீதிநாதம் நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். எஸ்சி ஃபோக்கீர், ஸ்கிராச் கோடிங் போ கிட்ஸ், கோடிங் மற்றும் ரோபோட்டிக் வகுப்புகள் பற்றிய அறிவித்தல். இந்த வகுப்புகளின் ஓப்பன் ஹவுஸ் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகின்ற வியாழக்கிழமை வரை இந்த வகுப்புகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-561-0374 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். 416-561-0374. 4 முதல் 16 வரையிலான மாணவர்களுக்கான கோடிங் மற்றும் ரோபோட்டிக் பாடநெறிகளை 5 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்து வரும் SC4K நிறுவனம் கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி வகுப்புகளும் நடைபெறுகின்றன. ஸ்காப்ரூ, மார்க்கம், பிபி ஆகிய இடங்களில் நேரடி வகுப்புகள் நடைபெறுகின்றன. கனடா முழுவதும் உள்ள மாணவர்களுக்காக ஆன்லைன் வகுப்புகளும் நடைபெறுகின்றன. எதிர்வரும் கல்வி ஆண்டுக்கான பாடநெறிகளையும் கற்பித்தல் வழிமுறைகளையும் கோடிங் வகுப்புகளால் மாணவர்கள் பெறக்கூடிய சிறந்த நன்மைகளையும் பெற்றோர்கள் நேரடியாக பார்த்து அறிந்து கொள்வதும் வகையிலே August 10, அதாவது நேற்றைய தினம் திங்கள் முதல் வருகின்ற வியாழக்கிழமை வரை 13 வரையான நாட்களிலே வழங்கும் ஓப்பன் ஹவுஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது SC4KR நிறுவனத்தினர். எனவே ஸ்கிராச் கோடிங் ஃபார் கிட்ஸ் கல்வி தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை தருகிறோம். 416-561-0374, 416-561-0374, 416-561-0374. நேரம் 10:15. சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
10: நாங்கள் பாடும் சிந்து சிமார் தமிழகம் 101.3.
0: உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக டிவிஎஸ் அவ்வப்போது அவரது கலைஞர்களின் பாடல்களை ஒளிபரப்பி வருகிறது. உங்களிடம் உங்களுடைய தயாரிப்புகள் இருந்தால் அவற்றை அனுப்பி வைத்தால் நாங்கள் அவ்வப்போது அதை ஒளிபரப்புவோம். அதோடு குறிப்பாக பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் இன்றைய நாள் 28 முதல் 9:30 வரை நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். பலர் டிவிஐ தொலைக்காட்சியிலேயே, அதாவது இசையால் இணைவோம் மியூசிக் கரெக்ட் எனும் இசை நிகழ்ச்சி நேரடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலைஞர்கள் இங்கே கலையத்துக்கு வந்து உங்களை பாடி மகிழ்விக்கிறார்கள். அவத்தோடு கேள்வி இழைக்கப்பார்கள். அந்த கேள்விக்கான பதில்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம், அவர்களை உற்சாகப்படுத்தலாம். அதோடு நீங்கள் விரும்புகின்ற ஒரு பாடலின் 2 வரிகளை பாட சொல்லி கேட்டால் கூட நிச்சயமாக அவர்கள் பாடி உங்களை மகிழ்விப்பார்கள். இந்த நிகழ்ச்சி பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியின் ஒளிபரப்பினை தாயத்தில் அல்லது புலம்பிந்த நாடுகளில் இருக்கின்ற உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் பார்க்க வேண்டுமென்றால் டிவிஏஎஸ்டி தொலைக்காட்சியின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்திலே நேரடியான ஒளிபரப்பினை பார்க்கலாம். தொடர்ந்த பகுதியில் இருப்பவர்கள் வீட்டிலே நீங்கள் எஸ்டி தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். அல்லது வெளியில் இருப்பவர்கள் வானொலி மூலம் கேட்க வேண்டுமென்றால் CMR HD2 இந்த நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே மறந்துவிடாதீர்கள். பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் 28 முதல் 9:30 வரை இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்து TVI HD தொலைக்காட்சியிலே என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய பாடல் திறமையை மேலும் மேலும் மேலும் மெருகூட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் கூட பாட விரும்பினால் டிவியோடு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது நம்ம ஒரு பாடலே செம்மை சிவகுமார் பாடுகின்ற பாடல் ஒன்று உங்களுக்காக ஒலிக்கப் போகிறது. காதலந்தம் திரைப்படத்திலிருந்து அவர் பாடுகின்ற பாடலை இப்பொழுது கேட்போம்.

0: ആകൻപാടും സിന്ധി സിഎംആർ തമിഴ്നാട് 101.3.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது ஜிடிஏ கிரெடிட்.
2: ஜிடிஏ கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ சிஆர்ஏ ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA Credit. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப்பொருள்

0: பிரமல் டொயட்டா. இது மாக்கமிஸ்டியப்பர் சந்திப்புகளிலே இருக்கிறது. பிரமல் டொயட்டா ஆகஸ்ட் கிளியரன்ஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழிலேயே தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்கலாம். பி எஸ் சுதாகரன் 416-292-0033 என்ற தொலைபேசியில் இருக்கிறது. அழைக்கலாம். கொரோனா மற்றும் கொரோனா சிஆர் இருக்கிறது, கிரவுன் சிக்னியா இருக்கிறது, டகோமா பிசட் மற்றும் தந்திரா ஆகிய புதிய வாகனங்களை வாங்கும் பொழுது நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் கேப் ப்ரொடக்ஷன் அல்லது செரமிக் கோடிங் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். தெரிவு செய்யப்பட்ட வாகனங்கள் வாங்கும் பொழுது 4000 டாலர் உங்களுக்கு ஸ்டோர் கிரெடிட்டும் கிடைக்கிறது. உங்கள் பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றிக்கொள்ளும் பொழுது அதிகூடிய பெறுமதி, இன்னும் பல சலுகைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தமிழிலே தொடர்புகள் கலையுங்கள். பி எஸ் சுதாகரன் 416-292-0033 4162920033 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அலையுங்கள். இது பிரிமில் டொயடா மார்க்மன் ஷெட்பர்ட் சந்திப்பு கருகில் அமைந்திருக்கிறது. 416-292-0033 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். விளம்பரங்களை தொடர்ந்து இதே நாதம் கேட்கலாம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000 mymechanicauto.ca.
6: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
0: நேர்கள் 11 மணிக்கு வினாடி வினா நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்கான பொதிகள் தயாராக இருக்கின்றன. தொடர்ந்து நேர்கள் கேட்க இருப்பதையும்

இதய நாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை. இதய நாதம். தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்க வருகிறது இதய நாதம். இது என் குரலாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்கள் இதயங்களின்.

0: இன்றைய இதயநாதத்துடன் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்லா. இது கதை அல்ல, கற்பனையும் அல்ல, எங்கோ ஒரு மூலையில் நடந்தது. இன்றைய இதய நாத்தில் என்ன கேட்கப் போகின்றோம்?
1: அப்பா.
2: என்னம்மா வேறி?
1: நான் கோயிலுக்கு போயிட்டு வரணப்பா.
2: ஓ, கவனமா போட்டு வாவுல.
1: ஓ மேம், நான் கவனமா போயிட்டு வரேன், நீங்க பாத்துக்கொள்ளுங்க என்ன.
2: ஓ ஓ, மேரிக்கும் வயசு கூடி கொண்டு போகுது. எப்பதான் ஆண்டவர் கண்டுறப்பாரோ தெரியலை. இவள கல்யாணத்தை பார்த்துட்டு நான் சந்தோஷமா போயிடுவேன். ஆண்டவரே, ஒரு வழிய காட்டும்.

நானும் ஒவ்வொரு நாளும் இந்த கோயிலுக்கு வரேன். நேத்தி கூட வச்சிருக்கிறேன். ஆனா நீதான் நான் கேக்குற எதையுமே தாரதா இல்ல. எனக்கு வயசு கூட கூடிக்கொண்டு போகுது. அப்பாவும் சரியா கவலைப்படுற. சகோதரங்களும் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்காதா, பிள்ளை குட்டியல் வராதானாவே நெடுகளும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நானும் ஒவ்வொரு நாளும் உன்னிட்ட வந்து கேக்குறேன். ஆனா நீதான் யாரையுமே எனக்கு காட்டுற இல்ல. எனக்காக யாராவது பிறந்திருக்கணும் கட்டாயம். அவர் எங்கேயாவது இருக்கணும், ஏதாவது ஒரு மூலையில இருக்கணும். எனக்கு தெரியும். தயவு செய்து அவரை எனக்கு அடையாளம் காட்டு.

உயிரென்று உருவாகி உனக்காக காத்திருக்கும். உனை நாடி வரும் என்று உவகையுடன் நீ இங்கே. உனை ஆளும் உத்தமர்தான் வழிகாட்டுவார் என்று உண்மையிலே நீ நம்பினால் உனக்காக ஒருவன் வருவான்.

0: இவளின் வேண்டுகோளுக்கு இறைவன் செவிசாய்ப்பாரா? பேதையின் ஆசைகள் தான் நிறைவேறுமா? கேட்போம் இதயநாதம்.
1: வா வா, என்ன கனகாலத்துக்கு அப்புறம் ஜாலி பக்கம்?
2: ஓ, அங்க தோட்ட வேலையோட எல்லாம் பிஸியா போயிட்டுது. சரி, எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ, ஜுவமா இருக்கிறேன் பிள்ளை. இங்க கிணக்கு வந்திருக்குது, ஒரு தேத்தனியோட கொண்டா பிள்ளை.
2: உண்மையிலேயே
1: சந்தோஷமான விஷயம் சொல்றேன். நானும் அங்க இங்கேன்னு சொல்லி அலைஞ்சு கொண்டுதான் திரிஞ்சினான். ஒரு ஒன்றுமே சரிபட்டு வரையில எப்படியா படியன்
2: நல்ல படியான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். விசாரிச்சு பார்த்தால் தெரியும் என்ன.
1: ஓ, உண்மையில இன்றைக்கு காலமா நான் எலும்பிக்கே யோசிச்சினா இன்றைக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு சொல்லி அத மாதிரி கிணக்கு நீ கொண்டு வந்திருக்கிற. சரி, அப்படி என்ன சொன்னாலும் ஒருக்கா கதைப்பமே அவையோட.
2: பிரச்சனை இல்ல, அதான் நான் உண்ட சம்மதத்தை கேட்டு போட்டு நான் அவையோட நான் கதைக்கிறேன்.
1: ஓ, ஒழுங்கு சீரா இருந்தா சரி, கதைச்சு பிடிச்சிடுவோம்.
2: என்னவோ, மேரிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான்.
1: பாவம், அவளும் எத்தனை நாளைக்கு தான் கவலைப்பட்டு கொண்டு திரிகிறது. ஏதோ ஆண்டவர் கிருபியால இந்த இது சரி வந்து கொண்டால் மேல சந்தோஷம்தான்.

பெற்றவள் உனை விட்டு செல்ல பரிவுடன் நான் உன்னை கஷ்டங்கள் இல்லாமல் வளர்த்துவிட உன் ஆசுதனை ஆண்டவனும் கண்டறிந்து நீ வாழ அன்பு மகளே நீடூழி நீ வாழ்.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஓம்
1: நான் ரோபின் கதைக்கிறேன். கனடால இருந்து மேரியோட கதைக்கலாமோ?
0: மேரி தான் கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நான் சுகமா இருக்கிறேன்.
1: உங்களோட போட்டோ எல்லாம் பாத்துறேன் மெயில்ல. எனக்கு பிடிச்சிருக்குது, நேரடியா கேக்குறேன் இல்ல. உங்களுக்கு என்ன மாதிரி?
0: எனக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன பொறுத்தவரையில எனக்கு எல்லாமே அப்பா தான். அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகே. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போவேன். நான் விண்ண கடவுள் என்ன கைவிடல. அதை தவிர எனக்கு எல்லாமே அப்பா தான். அவருக்கு எது பிடிக்குமோ, அவர் யாரை காட்டுறாரோ நான் கல்யாணம் கட்டுவேன்.
1: ஓகே, நான் ஒன்று சொல்லணும்.
0: பரவாயில்ல, சொல்லுங்க.
1: என்ன சொன்னால், நான் சர்ச்சுக்கெல்லாம் அவ்வளவு போற இல்லை, எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அது ஒரு பிரச்சனை இல்லை தானே?
0: பிரச்சனையே இல்லை. இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளிநாடுகளில் இருக்கிறவே சரியான பிஸி அண்டு அவைக்கு சர்ச்சுக்கெல்லாம் போக நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அது பரவாயில்ல.
1: இல்லை இல்லை, பிஸின்றதுக்காக இல்லை, ஏதோ எங்களுக்கு மேலே ஒரு பவர் இருக்குண்டு நினைக்கிறேன். ஆனால் கோயிலுக்கெல்லாம் போய் சரி, ஓகே, அதை விடுவோம். அது ஓகே தானே உங்களுக்கு?
0: நிச்சயமா, நீங்கள் ஏதோ ஒரு சக்தியை நம்புறீங்களா? அது போதும் எனக்கு.
1: நான் வார மாதம் உங்கள் வாரன். டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு அப்போ பாட்டு சொல்லுங்க. ஒன்று வாரன் இல்லாட்டி நான் அப்பா கால் பண்ணி கதைக்கிறேன். என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கு தானே? நீங்கள் எனி டைம் ரிங் பண்ணினீங்கன்னு சொன்னால் நான் திருப்பி கால் பண்ணி கதைக்கிறேன். ஓகே
0: ஓகே, நான் அப்பா பாட்டு சொல்லி வர்றேன்.

உன்னுதயம் எனக்குள் இடம் மாறிவிட்டது. என்னுதயம் உன் பெயரை சொல்லுகின்றது. இனி நம் இதயங்கள் துடிக்க நம் வாழ்வு மலரட்டுமே இனிதாக.

0: சந்தோஷம். நீண்ட நாள் கனவு பலித்துவிட்டது. உலகின் எங்கோ ஒரு முறையில் அவளுக்கான உயிர் இன்று அவளுடன் தொடர்ந்து இதே நாள்.
1: ஹலோ
2: ரபின், நான் மேரி கதைக்கிறேன். என்ன பிடிக்கல?
1: உங்களை பிடிக்கல என்று இல்ல, நான் இப்போதைக்கு மறி பண்றேன் முடிவெடுக்க என்னன்னு சொல்றேன்னு தெரியல. சில நேரங்களில் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆனால் வேறு வேறு காரணங்களால் ஏதோ எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வந்துருமோண்டு நான் பயப்படுறேன். அதான்
2: இல்லை, நான் நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி என் நடப்பேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு.
1: என்னென்றால் நான் ஃப்ளைட்டில் வரைக்குள்ள வேறு ஒரு கேளை மீட் பண்ணினான். எனக்கு அவாவைத்தான் நான் மறி பண்ணுறதா இப்போ பிளான் பண்ணியிருக்கிறேன். சாரி, உங்களோட மனசில் நான் ஏதாவது ஆசையை உண்டாகி இருந்தால் சாரி.
2: ஓகே
1: சாரி, பாய்.

இன்பமான சுகங்களை காட்டி இன்புற வைத்து துன்பமான சுமைகளை ஏன் இவளுக்கு தந்தாய்? பண்பானவன் என நினைத்து பால் போகிவிட்டது வாழ்க்கை. வசந்தம் வருமாயினி இவளுக்கு.

0: கேட்டீர்களா? இது கதை அல்ல, கற்பனையும் அல்ல, எங்கோ ஒரு மூலையில் நடந்தது. இப்படியானவர்களும் இன்னும் எம்முள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இன்று இப்படி மாறியவன் இதைவிட அழகான படம் படைத்தவள் வந்தால் மாறமாட்டான் என்பது என்ன நிச்சயம்? இவனின் வாழ்க்கை எப்படி போகப் போகிறது? அன்பே இன்பு பயம். இன்றைய இதய நாடுமாய் சுதர்சி இக்னேசியஸ், கே வி கலைகுமர், எஸ் டி செந்தில்நாதன், ஒலிச்சேர்க்கை டிஜே ரிதமிக்ஸ் வி சுதா. மீண்டும் மற்றொரு இதய நாடுமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் கேவி. பள்ளித்தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒருமுறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
2: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கமெண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.com.
3: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
3: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்
3: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
3: இட்டோபிகோ
4: 416-746-2742.
5: Everything okay, no problem indigenam.
6: Bar kalam closing da adikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268
5: செல்வம். சரி சரி.
9: மூன்று விடம்
10: சிஎம்ஆர்
9: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். யுத்த காலத்தில் முறையான ஆவணங்களின்றி இந்தியாவுக்கு சென்று அகதிகளாக பதிவாகியுள்ள இலங்கையர்கள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு தேவையான குடிவரவு தடை அகற்றல் வசதிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. லங்கா மெட்ரோ டிரான்சிட் லிமிடெட் நிறுவனத்தின் பொது போக்குவரத்து செயற்பாடுகளை விரிவுபடுத்தவும் அதற்கான துணை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் 1 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பங்கு மூலதனத்தை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 15 DMC நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கனடா அமெரிக்கா வர்த்தக அமைச்சர் டொமினிக் லப்லாங்க் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கீருடன் சந்திப்பை நடத்துவதற்கு இன்று வாஷிங்டன் DC பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். ஹங்கேரியின் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அன்ட்ராஸ் பகாவை அந்த நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக கங்கேரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அங்கீகரித்தனர். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: 11:55 தொடர்பின் பாகத்தில் 22 பாக சிறந்ததாக இருக்கிறது. வானத்தில் காணப்படுகிறது 25 பாக சிறந்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது வடக்கு திசை நோக்கி 9 கிலோமீட்டர் பக்கத்தில் பீசி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 17 பாக செல்சியஸாக குறைவடைந்து நாளை பகல் பொழுது 24 பாக செல்சியஸாக இருந்தாலும் 29 பாக செல்சியஸாக உணரப்படும். சூரியோடியுடன் முகில் குற்றம் இணைந்து காணப்படும். காலை பொழுதிலும் இரவு பொழுதிலும் சில இடங்களில் இடி முழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வியாழக்கிழமையும் சூரியோடியோடு முகில் குற்றம் இணைந்து காணப்படும். 29 பாக செல்சியஸாக இருக்கும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சூரியோடு இணைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 24 பாக செல்சியஸ், சனிக்கிழமை 25 பாக செல்சியஸ் ஆகிருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் மீண்டும் முகில் முற்றம் காணப்படும். திங்கட்கிழமையும் மீண்டும் சூரியோடு தென்படும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நள்ளிரவுக்கு பின்பு எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. 5% அதிகரிக்க இருக்கிறது. 169.9 விற்பனை செய்யப்பட இருக்கிறது. நள்ளிரவுக்கு பின்பு இப்பொழுது பெரும்பாலான எரிபொருள் நிலையங்களை இதுவிட குறைந்த விலையிலே விற்பனை ஆகிக் கொண்டிருக்கிறது. சாதாரண தர எரிபொருள். எனவே எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்று தேவை இருப்பவர்கள் உடனடியாகவே நீங்கள் நிரப்பிக் கொள்ளுங்கள். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களும் அதாவது சாதாரண தர எரிபொருளை இப்பொழுது 164.9 விற்பனை விலை, அதைவிட குறைந்த விலையிலே நிரப்பிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தகவலையும் இப்பொழுது உங்களுக்கு தருகிறோம். நேர்கள் பாடலை தொடர்ந்து வினாடி வினா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4-9-3-0-0-5.
0: இன்று பலவிதமான அதாவது பொதிகளை எடுத்து வரும்பொழுது அதில் பொதிகள் கொஞ்சம் மாறுபட்டு வந்திருக்கின்றன. சரி, யாராருக்கு எந்த பொதிகள் வரப்போகின்றோ தெரியவில்லை. அதில் 3 கேள்விகள் உங்களுக்காக இருக்கும். சில சில மாற்றங்களோடு அந்த கேள்விகள் வர இருக்கின்றன. மிக இலகுவான கேள்விகளும் இருக்கும், சற்று கடினமான கேள்விகளும் இருக்கும். எனவே பொதிகள் இருக்கின்றன. சில வழியில் இந்த பொதிகளுக்குள்ளே இருக்கின்ற விடயங்கள் தான் மாற்றமடையும் போல் தெரிகிறது. மாற்றமடைந்திருக்கிறது என்று சொன்னால் எல்லாம் கலக்கப்பட்டுவிட்டது. சரி, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4-6-5-9-3-0-0-5-5. அதோடு இந்த வினாடி வினா நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து இப்படியான நிகழ்ச்சிகள் வேண்டுமா வேண்டாமா? சரி, ஒலிக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா, இது காதல் கீதம் திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 6700 2222 j.ca. The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
3: நேரம் 11:13 சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது வினாடி வினா நிகழ்ச்சி. இன்று ஏற்கனவே குறிப்பிடுவது போல் இந்த பொதிகள் இருக்கின்றன, ஆனால் பொதிகளிலே மாறுபட்ட கேள்விகள் இருக்கின்றது போல் தெரிகிறது. சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், மலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
3: ஓ, ராஜவர்மன் தான். சரி, முதலாவதாக இணைந்து கொள்கிறீர்கள் ராஜவர்மன், என்ன இலக்கத்தை தெரிவு செய்தீர்கள்?
4: வளமை போல ஒன்று.
3: வளமை போல ஒன்று, ஓராம் இலக்கம். ஓராம் இலக்கத்திலே சற்று சிக்கலான கேள்விகள் வரலாம், வராமல் விடலாம். சரி, பார்ப்போம். சரி, உங்களுக்கான முதலாவது கேள்வியும் வினாடி வினாதானே, வினாடியை கணக்கிட வேண்டும். சரி, பார்ப்போம். உங்களுக்கான முதலாவது கேள்வி, தமிழ் மெய் எழுத்துக்கள் எத்தனை?
4: 18.
3: மனிதன் விண்வெளியில் அழுந்தால் அவனுடைய கண்ணீர் கீழே விழுமா, மேலே போகுமா, இல்லை முகத்தில் ஒட்டிக்கொள்ளுமா? மனிதன் விண்வெளியில் அழுந்தால் அவனுடைய கண்ணீர் கீழே விழுமா, மேலே போகுமா, இல்லை முகத்தில் ஒட்டிக்கொள்ளுமா?
4: கண்ணில் ஒட்டிக்கொள்ளும் நினைக்கிறேன்.
3: கண்ணிலே ஒட்டிக்கொள்ளும், அதாவது முகத்தில் ஒட்டிக்கொள்ளும் சொல்லுங்கள். சரி, பரவாயில்லை. நாசா இன்று பிக்சர் ஆஃப் த டேயிலே எத்தனை நிலவுகளை காட்டியிருக்கிறது? நாசா பிக்சர் ஆஃப் த டேயிலே எத்தனை நிலவுகளை காட்டியிருக்கிறது என்று சனியிலே?
4: சனி கிரகத்துக்கு 6 நிலவுகள் என்று.
3: 6 நிலவுகள் என்று நினைக்கிறீர்களா? 6 நிலவுகள் என்று நினைக்கிறீர்கள், அது சரியாகத்தான் இருக்கிறது. 6 நிலவுகள் என்பது சரி. மனிதன் விண்வெளியில் அழுதால் அவனுடைய கண்ணீர் முகத்தில், அதாவது விண்வெளியிலே புவியீர்ப்பு விசை இல்லாததால் ஒரு மனிதன் அழுதால் கண்ணீர் கீழே விழாது, மேலேயும் போகாத, மாறாக முகத்தில் கண்ணீர் ஒரு பந்து போல இருக்குமா, புவியீர்ப்பு இல்லை என்றபடியால் அது ஒரு ஒரு எப்படி ஒரு ஜெல் போல அந்த நீர்த்துளி பந்தாக உருவாகிவிடும், உருவாக கண்ணில் ஒட்டிவிடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் 3 கேள்விகளுக்கும் பதிலளித்தீர்கள். சரி, வினாடிகளை நான் குறித்து வைத்திருக்கின்றேன், வினாடிகளை வெளியிடவில்லை. சரி, பார்ப்போம். இது கொஞ்சம், அதாவது நீங்கள் முதலாவது நேராக வந்தோடைய அந்த முதலாவது கேள்வி அப்படியாக இருந்திருக்கிறது. சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.
4: நன்றி.
3: சரி, நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 4165930055 அளவிலே காத்திருக்கும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அவரை காணவில்லை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். அடுத்த நம்பரை தான் சொல்றேன், 2. இந்த நிகழ்ச்சியும் வேணும், நீங்களும் வேணும், நானும் வேணும், எல்லாரும் வேணும், எல்லாம் சிறப்பா இருக்கிறது.
3: அப்ப என்ன சொல்ல வார்த்தைகள்? சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. என்ன இலக்கத்தை சொல்லுகிறீர்கள்?
5: இரண்டாம் இலக்கம்.
3: இரண்டாவது இலக்கம் சொல்லுகிறீர்கள். சரி, இரண்டாவது இலக்கத்துக்குரிய கேள்வி எங்கே காலவில்லை. சரி, இரண்டாவது இலக்கத்துக்குரிய கேள்வி பொருங்கள். நேரத்தை உருவாக்க வேண்டும், அதற்காகத்தான் சற்று தாமதம். சரி, பிரான்சின் தலைநகரம் எது? பாரிஸ். பாரிஸ் என்று சரி சரி, பாரிஸ் என்று பூமியின் இயற்கை துணைகோள் எது? பூமியின் துணைகோள்
5: சொல்றேன்,
3: நான் நிலான்னு சொல்லுகிறீர்கள். சரி சரி, அதாவது சங்க காலத்தின் புகழ்பெற்ற பெண் புலவர் யார்?
5: பெண் புலவர்,
3: புலவர் படம், அவற்ற பேரில் படம் எல்லாம் வந்திருக்கிறது. அந்த படத்திலே அவரே பாடி நடித்திருப்பார். அந்த கால சங்க காலத்திலே, சங்க காலம் என்றால் தெரியவில்லை என்று சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்க அந்த விடிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சரி, அதாவது பிரான்சின் தலைநகரம் பாரிஸ் என்பது சரி, பூமியின் இயற்கை துணைகோள் எது என்று கேட்டேன், நீங்கள் நிலா என்று சொன்னீர்கள், சந்திரன் என்பதையும் சரி. சங்க காலத்து புகழ்பெற்ற பெண் புலவர் என்று சொன்னால் ஔவையார். சாய்பள்ளி நயன்தாரா அவர்கள் தான் நினைவில் இருக்கிறார்களா? ஓஹோ, அதுதான் நாங்கள் ஔவையாரை நீங்கள் மறந்து போறீர்கள். அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவராக இருந்தபடியால் ஔவையாரை மறந்து விட்டீர்களா?
5: சரி,
3: அத்தி சூடி. சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பைக்கையும்
5: நன்றி.
3: நேரம் 11:18 நிமிடம். ஒரு சில விளம்பரங்கள் தொடர்ந்து மீண்டும் நேர்களை சந்திக்க போகிறோம். அழைப்பிலே இன்றைய நேர்கள் காத்திருக்கிறீர்கள், அழைப்பிலேயே காத்திருங்கள். அனைவரையுமே ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பது கேள்விக்குறிதான்.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
7: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000,
3: கேட்டுக்கொள்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-599-0055 நிறைய நேர்கள் அழைப்பிலே இருக்கிறீர்கள். சரி, அவர்களுக்கான கேள்விகள் இருக்கின்றனவா என்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், ஜோகா.
3: ஜோகா சொல்லுங்கள், என்ன இலக்கம்?
10: ஐந்து.
3: ஐந்தாவது இலக்கம் என்று சொல்லுகிறீர்கள். ஜோகா, சரி, ஐந்தாவது இலக்கம் இது. நான் சொன்னேன் பொதிகள் எல்லாம் மாறி வந்திருக்கிறது என்று சொல்லி
10: சொல்லுங்க. எப்படி மாறினாலும் பரவாயில்ல,
3: எப்படி மாறினா இல்ல, இது உங்களுக்கு இலகு. நான் நினைக்கிறேன் இலகுவானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சொன்னால்
10: கடினம் என்றாலும் பரவாயில்லை
3: இல்லை. அதாவது இது என்று சொன்னால் நான்கு விடைகள் வரப்போகின்றன. ஒரு கேள்விக்கு நான்கு விடைகள் வரப்போகுது.
10: அதுதான் கஷ்டம். நான்கு
3: கஷ்டம். அது வேற பிரச்சனையாக இருக்க போகுது. சரி பார்ப்போம். சரியா, இப்பொழுது தொடங்குவோம். சரி, அதாவது விடை தந்தாலும் பிரச்சனையாக இருக்கிறது, விடை தராவிட்டாலும் பிரச்சனையாக இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். சரி, உங்களுக்கான உலகிலே மிகப்பெரிய பெருங்கடல் எது? அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல்?
10: அட்லாண்டிக்.
3: அட்லாண்டிக் என்று சொல்லியிருக்கீர்கள். சரி, ஆமாம், உலகிலே மிகப்பெரிய பெருங்கடல் இது. அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல்? பசிபிக் என்று. தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எது? நன்னூல், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருக்குறள்?
10: தொல்காப்பியம். ஒரே மாதிரி
3: தொல்காப்பியம் என்று சொல்கிறது. கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படும் வீரர் யார்? விராட் கோலி, எம் எஸ் தோனி, சச்சின் டெண்டுல்கர்? சரி பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது இந்த விடைகள் விளங்கவில்லை. கிரிக்கெட்டின் கடவுள் என்று அழைக்கப்படுவார் விராட் கோலி, எம் எஸ் தோனி, சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா?
10: சச்சின்
3: தான். சச்சின் தான் என்று சொல்கிறீர்கள். மூன்று கேள்விகளும் பதில் அளித்திருப்பீர்கள் என்று நம்புகிறீர்களா? தொல்காப்பியத்தில் உங்களுக்கு அது பழமையான நூல், அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு?
10: தொல்காப்பியம் தான்.
3: அது விடையிலே சந்தேகம் சொல்கிறீங்களோ? நான் நினைத்தேன் தொல்காப்பியத்தில் ஏதோ சந்தேகம் இருக்கிறதாக நினைத்து விட்டேன். சரி பார்ப்போம். நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
10: நன்றி.
3: நன்றி. ஆமாம், மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். அதாவது உலகிலே மிகப்பெரிய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், தமிழ் மிக பழமையான இலக்கண நூல், தொல்காப்பியம், கிரிக்கெட்டின் கடவுள் என்று சச்சின் டெண்டுல்கர். சரி, நன்றி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கு
10: நன்றி.
3: நன்றியும். சரி, நீங்கள் நிகழ்ச்சியை கலந்து கொள்ள 4169530055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள். தேவகுமார் சொல்லுங்கள். என்ன இலக்கம் தேவகுமார்? ஆறாவது இலக்கம் என்று சொல்லுகிறீர்கள் தேவகுமார். ஆறு. சரி, ஆறாவது இலக்கம் தேவகுமார். சரி, உங்களுக்கான கேள்வி, திருக்குறளில் எத்தனை குறள்கள் இருக்கின்றன?
11: ஆயிரத்தி
3: 1300 என்று சொல்லுகிறீர்கள் திருக்குறளில் 1300. சரி, எகிப்தின் புகழ் பெற்ற நதி?
11: நைல்
3: நதி. ஒரு ஆண்டில் எத்தனை நாட்கள் உள்ளன?
11: 365
3: என்று சொல்லுகிறீர்கள். சரி, மூன்று விடையும் சரியாக இருக்கும் என்று நம்புகிறீர்களா? திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறள்கள்? இல்லை, திருக்குறளில் எத்தனை குறள்கள்? நன்றி. சரி, தேவகுமார் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இரண்டு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேர சந்திக்க போன்றோம். 4169530055.
12: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிட் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம்
13: 906 9 9 9 4 1 6 9 0 3 9 9 9 4 1 6 9 0 3 9 9 9 4 1 6 9 0 6 9 online shopping seyalam Toronto vil 30 nimidathirkul free home delivery maple groceries.ca 905 417 6069 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
14: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
15: இல்லடா.
14: ஹலோ, காசு வந்ததாடா?
15: இன்னும் வரல காசு.
14: காசு வந்துச்சா?
15: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
16: What's happening? So sad.
17: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
18: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு, நீங்கள் உங்களோடு நாங்கள்.
3: நேரம் 11:27 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேரி சந்திக்க போகின்ற வழக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? ஸ்ரீ ஸ்கந்த ராஜா. சரி, போட்டி இலகுவாக இருக்கிறதா கடினமாக இருக்கிறதா?
19: போன முறை விட கொஞ்சம் கடனா வந்திருக்கு.
3: விளங்கவில்லை.
19: போன முறையை விட கொஞ்சம் கடனாக போடு.
3: கடினமாக வந்திருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். எனக்கே கடினமாக தான் இருக்கிறது. சரி, உங்களுடைய இலக்கம்?
19: 4.
3: இலக்கம் 4வது இலக்கம். சரி, இலகுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் 4 விடைகள் வருகின்றன உங்களுக்கா? சரி, 4 விடைகள் இருக்கின்ற. திருக்குறளை இயற்றியவர் யார்? கம்பர், ஔவையார், திருவள்ளுவர், பாரதியார்.
19: திருவள்ளுவர்.
3: ஒலிம்பிக் போட்டிகளில் 5 வளையங்கள் இதை குறிக்கின்றன. 5 விளையாட்டுகள், 5 கண்டங்கள், 5 நாடுகள், 5 பதக்கங்கள்.
19: 5 பதக்கங்கள்.
3: 5 பதக்கங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, மனித உடலில் ரத்தத்தை சுத்திகரிக்கும் முக்கிய உறுப்பு இதயம், சிறுநீரகம், நுரையீரல், வயிறு.
19: இதயம்.
3: இதயம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். சரி, திருக்குறளை இயற்றியவர் கம்பர், ஔவையார், திருவள்ளுவர், பாரதியார். அதில் திருவள்ளுவர் சரியாக இருக்கிறதா?
19: திருவள்ளுவர் சரி.
3: திருவள்ளுவர் சரி. ஒலிம்பிக் போட்டிகள் 5 வளையங்கள் இதை குறிக்கின்றன. 5 விளையாட்டுகள், 5 கண்டங்கள், 5 நாடுகள், 5 பதக்கங்கள்.
19: 5 பதக்கங்கள் சொன்னாரா?
3: அது எது இப்பொழுது ஆறுதலாக சொல்லுங்கள். அப்பொழுது கேள்வி கேட்கப்பொழுது அவசரப்பட்டிருப்பீர்கள். ஒலிம்பிக் போட்டிகள் 5 வளையங்கள் இதை குறிக்கின்றன. 5 விளையாட்டுகள், 5 கண்டங்கள், 5 நாடுகள், 5 பதக்கங்கள்.
19: 5 நாடுகளில் போடுவோம்.
3: 5 நாடுகளை சொல்லுகிறீர்களா?
19: அது வேற.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.

நேரம் 12:35 நிமிடம். சிஎம் அசமுழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சொல்ல விரும்பாக இப்பொழுது வெப்பநிலை 22 செல்சியஸாக இருக்கிறது. 25

0: செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. அன்றைய அதிகாலை பொழுது 17 செல்சியஸாக இருக்கும். பகல் பொழுது 24 செல்சியஸாக இருந்தாலும் 29 செல்சியஸாக உணரப்படும். சூரிய ஒளியுடன் மகிழ்கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே இடிமுழக்கத்தோடு காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் இரவு பொழுதிலும் மழைக்குரிய வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளை வியாழக்கிழமை 29 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியில் மகிழ்கூட்டம் நிறைந்து காணப்படும். இரவு பொழுது 14 செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 24, சனிக்கிழமை 25 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், மழை பிள்ளை இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். என்ன
1: முதல்ல உங்களோட இதயநாதத்துக்கு வாழ்த்துகள். உங்களோட இதயநாதத்துக்கு கொஞ்சம் நேயர்கள் இருக்கு நாங்க கேக்குறது.
0: அது மாத்தறதுக்கு வாழ்த்துக்கோ.
1: அது என்ன
0: கதை தான்
1: நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கதை.
0: அப்படின்னா உண்மையா? ஆமா, உண்மையா நடந்த சம்பவம் தான் அது.
1: என்னவோ
0: தெரியவில்லை, ஆனால் நாங்கள் அந்த நேரம் வந்து இதெல்லாம் செய்யப்படாத கேள்விப்பட்ட ஒரு கதை. சுதர்சி மிக சிறப்பாக நடித்திருந்தால் அதில். சுதர்சி இக்னேஷ் இல்லை, இதை விட சுதர்சி இக்னேஷ் மிக சிறப்பாக
1: நடித்திருந்தார்.
0: ஒரு திரைப்பட நடிகை தானே. அவர் திரைப்படங்களில் கூட நடித்திருக்கிறார்.
1: நன்றி. எனக்கு தெற்கு தேரு மச்சான் படத்துல
0: இருந்து
1: தெற்கு தேரு மச்சான் அந்த பாட்டு.
0: ஒவ்வொரு தெருக்கும் மச்சான் இருக்கிறார் உங்களுக்கு.
1: ரொம்ப முக்கியம்
0: மேடம். ஜானகி பாடுகின்ற நிறைய மாமா இருந்தால் அவர்கள் இருக்கிற மகன் எல்லாம் மச்சான் தானே. சரி, ஏதோ சரி, ஏதோ பாடல் அடிக்கிறது. சரி, விட்டத்தை சொல்லக்கூடாது. நன்றி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: நேரம் 12:44 உங்களுக்கு அலட்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் அண்ணா,
4: தேவகுமார். சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
5: எனக்கு இந்த மண்டாடி படத்தில் இருந்து நம்ம நாட்டு பையன் நம்ம பையன்கள் படிக்க பார்த்தோம், பாய்ஸ் அண்ட் டாஸ் ஐயா படிக்க
4: பார்த்தோம். அவரோடு மகாலிங்கமும் இணைந்து பாடிய பாடல் இது உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி.

வேலரளி ஓர்த்தமை வதையே புரிக்கு வத ஏ மகராசகள் உள்ள காலித நிலையாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான்.

0: சூப்பர் ஹிட் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
5: சுகந்தன் 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: CMR 12 மணி 49 நிமிடம் உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: நல்லதோ வணக்கம், சிஎம்ஆர் உடுப்புட்டியூர் ராஜா.
7: சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: நான் கேட்கும் பாடல் என்னால மறக்க முடியாது, எனக்கும் பங்கு இருக்கிறது, என்ன போல ஆக்களுக்கு நிறைய பங்கு இருக்கு. நல்ல பாடல், சிரித்து பாட வேண்டும், சிரிக்க வாழ்ந்துடா இந்த பாடல். நானும் அரையாறு வாசியத்தான் வாழ்ந்து வந்திருக்கேன்.
7: சரி, TM சௌந்தரராஜன் பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது உங்களுக்காக. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளமைக்கு.
8: நன்றி அண்ணா, எல்லாருக்கும் வணக்கம்.
7: சரி, உலகம் சுற்றும் வாலிபன்.

0: உங்கள் சிறிய வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு இது உங்கள்
1: நேரம் 12:55 நிமிடம். உங்களுக்கு ஆலோசனை நிறைவு செய்வார் நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் நித்யா.
1: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடல்? நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் அருண்குமார். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடம் இந்த விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் என்னென்றும் அன்புடன் ST சந்தில்நாதன். வணக்கம் நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.

ആർസിഎംആർ തമിഴപ്പം സേരി ചുരുക്കം. செம்மணி மனித புதைகுழியின் 103வது நாள் அகழ்வு பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்ட போது எண்புக்கூடொன்றின் எடுப்பு பகுதியிலிருந்து தாயத்து ஒன்று மீட்கப்பட்டிருப்பதோடு ₹1 நாணய குச்சி ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து உயர்கல்வித்துறை செயலாளர் வினீத் ஜோஷி கடந்த மாதம் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய உயர்கல்வித்துறை செயலாளராக IAS அதிகாரி தீப்தி ஹவுர் முகர்ஜி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த ஆண்டின் பிற்பகுதியில் கார் விபத்தால் ஏற்பட்ட உடல் நல பாதிப்புகள் இன்னும் நீடிப்பதை குறிப்பிட்டு லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்சன் இந்த வார இறுதியில் பதவி விலக திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைகளில் ஈரான் தந்திரமான உத்திகளை கையாள்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழப்பம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: உலது பாடலுக்கான இசை மற்றும் வரிகளை ராஜேந்தர் அமைத்திருந்தார். நேரம் 1:14.
1: தமிழ் எஃப்எம் 101.3.
2: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661-4665-4661.
4: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெறுமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவின் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அழையுங்கள். PS சுதாகரன், 416-292-0033, 416-292-0033.
2: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: இது உங்கள் வானொலி CMR 101.3.
0: ஒரு கிணறு பாடல் இது. பிந்துபாலினி மற்றும் மதுபாலகிருஷ்ணன் ஆகியோர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை சங்கர் ரங்கராஜன்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM. கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000. GTA கிரெடிட் எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401 அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.

0: இது வழக்கம் போலவே உங்களை நான் சந்திக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் வானொலி கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் பெரும்பாலும் வாகன பயணங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் அல்லது வேலையில் இருந்து கொண்டிருப்பீர்கள். எனவே உங்களை கருத்தில் கொண்டு ஒரு எழுதுகோல் இல்லாமல் ஒரு தாள் இல்லாமல் விடைகளை கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலே மிக எளிதாகவே இந்த கேள்விகளுக்கான தரவுகள் அமைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5 4 6 5 9 3 0 0 5 5. இங்கே இரண்டு வெவ்வேறு தரவுகள் தரப்படும். அந்த இரண்டு வெவ்வேறு தரவுகளுக்கும் பொருத்தமான இரண்டு வெவ்வேறு சொற்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த இரண்டு வெவ்வேறு சொற்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் முதல் எழுத்தாக மட்டுமே இருக்கும். எழுத்துக்களின் எண்ணிக்கையை மாற்ற முடியாது. முதல் எழுத்தை மட்டும் மாற்றி இரண்டு வெவ்வேறு சொற்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். சில தரவுகளுக்கு பல விடைகள் சொற்கள் பொருந்துவது போல தோன்றும். ஆனால் அதிலே ஏதாவது ஒன்று தான் மிக பொருத்தமான மிகச்சரியான விடையாக அமையும். அந்த மிகச்சரியானது மிக பொருத்தமானது சிறந்த விடையாக ஏற்றுக்கொள்ளப்படும். நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ள 4 6 5 9 3 0 0 5 5. உங்களுக்கான முதலாவது கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது 4 4 எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்கள். இரண்டுமே 4 4 எழுத்துக்களில் வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது கோயில் வழிபாட்டோடும் விழாக்காலங்களோடும் சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. கோயில் வழிபாட்டோடும் விழாக்காலங்களோடும் சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய ஒன்று முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது கோயில் இறை வழிபாடுகள் அது சார்ந்த நம்பிக்கைகள் வேண்டுதல்கள் என்பவற்றோடு சம்பந்தப்படக்கூடியது. இறை வழிபாடுகள் அது சார்ந்த நம்பிக்கைகள் வேண்டுதல்கள் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்று இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே 4 4 எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். மீண்டும் உங்களுக்கான தரவுகள் கொண்டு வரக்கூடிய சொற்கள் இரண்டுமே 4 4 எழுத்துக்களில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது கோயில் வழிபாடுகள் விழாக்காலங்கள் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. கோயில் வழிபாடுகள் விழாக்காலங்கள் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இறை வழிபாடுகள் வேண்டுதல்கள் என்பவற்றோடு சம்பந்தப்படக்கூடியது. இறை வழிபாடுகள் நம்பிக்கைகள் வேண்டுதல்கள் என்பவற்றோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல் இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே 4 4 எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். அழைப்பதற்கு 4 6 5 9 3 0 0 5 5.
1: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
4: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் 1,000,000-க்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
0: ஒரு பாடலத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம்.

நாம் கொண்டு வரக்கூடிய சொற்கள் இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துக்களில் இருக்க வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய நான்கு எழுத்து என்பது கோயில் வழிபாடுகள், விழாக்காலங்கள் என்பவற்றோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய ஒரு சொல். கோயில் வழிபாடுகள், விழாக்காலங்கள் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நான்கெழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்து என்பது இறை வழிபாடுகள், நம்பிக்கைகள், வேண்டுதல்கள் என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது. இறை வழிபாடுகள், நம்பிக்கைகள், வேண்டுதல்கள் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய நான்கெழுத்தாக இருக்கும். இரண்டுமே நான்கு நான்கு எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். ஒலிகின பாடல் இது விஜயபிரகாஷ் மற்றும் ஹரிணி ஆகியோர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை என் ஆர் ரகுநந்தன், பாடல் வரிகளை வைரமுத்து எழுதியிருக்கின்றார். பாடலத்திலிருந்து இவர்களை சந்திக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 1:42 நிமிட நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. இப்போது அழைப்பில் இருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: வணக்கம் ராஜவர்மன், நலம் தானே?
2: ஆமாம், நான் நலம், நன்றி. நீங்கள்?
1: நலமாக, மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த நலத்துல ஒரு கூடுதல் ஊக்கம் தெரியுது.
2: ஆமாம், கடந்த சனிக்கிழமை இந்த தெருவிழாவுக்கு போயிட்டு வந்தப்புறம் அந்த உற்சாகம் தொட்டிட்டு
1: அந்த கூடுதல் அந்த வழக்கமா சொல்ற நல்லா இருக்கிறதுக்கும் விண்டே சொல்ற நல்லா இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது தான் கேட்டேன்.
2: ஆமாம்,
1: மக்கள் அவ்வளவு மக்களை பகழ்த்த மகிழ்ச்சியா?
2: ஆமாம், நான் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு சொல்லலாம்.
1: நிறைய பேர் நிறைய நல்ல விடயங்கள் எழுதியிருந்தார்கள், சொல்லுங்கள் என்ன பதில் வரலாம். இரதம் விரதம் பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். அழைப்போடு அடுத்து வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
1: வணக்கம் சாந்தி, நலம் தானே?
3: நலமா இருக்கேன், நன்றி. நீங்க?
1: நலமாக, மகிழ்ச்சியா இருக்கிறோம். சொல்லுங்க என்ன பதில் இருக்கிறது கூட?
3: விரதம் வருமா? ஒரு பக்கம்
1: வரலாம்.
3: விரதம், இரதம், விரதம்
1: பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், மருந்து யோகா.
1: யோகா நலம் தானே?
4: நலமா இருக்கிறேன், நன்றி. நீங்க?
1: நலமாக இருக்கிறேன். என்ன பதில் வரலாம்?
4: இரதம், விரதம்.
1: நன்றி. உங்களுக்கு அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா, அதோ
1: தேவகுமார். நலம்
5: தானே? நலமா இருக்கிறோம் அண்ணா.
1: சொல்லுங்கள் என்ன பதில் வரலாம்?
5: இரதம், விரதம்.
1: நன்றி உங்களுக்கு. நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம், நான் கண்ணன்.
1: கண்ணன், நலம்
6: தானே?
1: சொல்லுங்கள் என்ன பதில் வரலாம்? நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம், யோகேந்திரன். எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் யோகேந்திரன், நீங்கள் எப்படி?
7: நானும் நலம்.
1: சொல்லுங்கள் என்ன பதில் உள்ளம்?
7: விரதம், இரதம்.
1: நன்றி உங்களுக்கு.
7: நன்றி, வணக்கம்.
1: ஆமாம், இரதம் விரதம் என்பது சரி. பொதுவாக அதை ரதம் என்று சொல்லிக்கொள்வார்கள். தேருக்கான இன்னொரு சொல்லுதான் ரதம் என்பது. அதுக்கு நாங்கள் டானாவிலே ஒரு சொல் தொடங்காது என்பதனால் ஈனாமுன்னுக்கு சேர்த்துக் கொள்வது வழமை. ரத்தம், ரத்தம் என்பதற்கு இரத்தம் எழுதிக்கொள்வோம். அதுபோலவே ரத்ன சிங்கத்துக்கு இரத்தின சிங்கம் எழுதிக்கொள்வோம். அப்படி அதுபோல் டானாவிலே இப்போ லானாவிற்கு லட்டு என்று ஈனாமுன்னுக்கு சேர்ப்போம். லட்சியத்துக்கு லட்சியம் என்று சொல்வோம். சில எழுத்துக்களிலே தமிழிலே சொற்கள் தொடங்காது என்பதனால் நாங்கள் அந்த மாதிரி சேர்த்துக் கொள்வது உண்டு. அதே மாதிரி தான் ரதம் என்பதற்கு இரதம். ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விடயம், அது ரதமோ இரதமோ, அது ஈனா போடுவதனால் அது தமிழாகிவிடாது. ரதமோ இரதமோ அது தமிழ் அல்ல, அதாவது தமிழ் சொல் அல்ல. அதற்குத்தான் நாங்கள் தேர் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ரதம் என்று எழுதினாலும் சரி, இரதம் என்று எழுதினாலும் சரி, அது தமிழ் சொல் அல்ல. அதுக்கு தேர் என்கின்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதுபோலவே இதிலே அடுத்த சொல்லாக வரக்கூடியது இந்த விரதம். விரதம் என்பது தமிழ் சொல் அல்ல. அதுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல தமிழ் சொல் என்பது நோன்பு என்று வரும். விரதம் என்பது தமிழ் சொல் அல்ல. அதற்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சொல் என்பது நோன்பு என்று வரும். நோன்பு என்பது அழகான ஒரு தமிழ் சொல். விரதம் என்பது தமிழ் அல்ல. அதுபோலவே இந்த பரதம், பாரதம் இவை எல்லாமே கூட தமிழ் சொற்கள் அல்ல. அதையும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கலாம். பரதம் என்றது இந்த பரதக்கல் என்று சொல்லுவோம் இல்லையா, அது தமிழ் சொல் அல்ல. இப்படியாக சில சொற்கள் நாங்கள் தமிழிலே நிறைய பயன்படுத்தினாலும் அது வடசொல்லிலிருந்து தமிழுக்குள் திணிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கும். சமஸ்கிருதம் வடசொல் அந்த சொல் பாவனையிலிருந்து தமிழுக்குள் கொண்டு வந்து திணிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கும். எனவே அதை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக எவ்வளவுக்கு நாங்கள் அதை புழக்கத்துக்கு கொண்டு வருகின்றோமோ அது அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்ல சிறப்பாக இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு நல்ல தமிழை, நல்ல மொழியை கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நாங்கள் அறிகின்ற விடயங்களை புழக்கத்தில் வைத்திருப்பது, அதாவது பயன்படுத்துவது. எனவே அந்த சொற்களுக்காக அழைத்த அனைவருக்குமே நன்றி. பொதுவாக தேர் என்பது கோயில் விழாக்கள், கோயில் வழிபாடு மற்றும் கோயில் விழாக்களோடு சம்பந்தப்படக்கூடியது, அதாவது திருவிழாக்களோடு சம்பந்தப்படக்கூடியது தேர் திருவிழா. இரண்டாம் பக்கத்தில் நோன்பு, அதாவது விரதம், விரதம் அதுக்கு தமிழிலே நோன்பு என்று வரும். அதை நாங்கள் இறை வழிபாடு சார்ந்து, எங்களுடைய நம்பிக்கைகள் சார்ந்து, வேண்டுதல்கள், பிரார்த்தனை என்பதும் தமிழ் அல்ல, வேண்டுதல்கள் என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது. எனவே அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும்.
8: Everything okay, no problem and dinam
9: bar kalam closing da adikira nadi
10: customer you're trying to reach is not available.
11: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum call Prithi Selvam 416 268
12: இன்னும்
13: வரல காசு.
12: காசு வந்துச்சா?
13: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
14: What's happening? So sad.
15: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம். காற்றலை உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இதுவும் கூட 4 எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக வரும். 2 சொற்களுமே 4 எழுத்துக்களில் வரும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது எங்களுக்கு கிடைக்கூடிய நன்மைகள் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய, அதாவது நாங்கள் செய்யக்கூடிய செயல்களால் அமையக்கூடிய விளைவுகள், எங்கள் செயல்களால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகள் நன்மைகள் என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது, அல்லது பயன் என்பதோடும் சம்பந்தப்படும். அது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். நாங்கள் செய்யக்கூடிய செயல்களால் எங்களுக்கு கிடைக்கூடிய நன்மைகள் விளைவுகள் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு 4 எழுத்து சொல்லாக இருக்கும். இதை பொதுவாக பணத்தோடும் சம்பந்தப்படுத்தலாம். பணத்துக்கான உத்தகரத்தில் உள்ள சொல் அல்ல, ஆனால் பணத்தோடும் சம்பந்தப்படுத்தலாம். 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது கடினம் என்பதற்கான ஒரு எதிர்கருத்துள்ள சொல்லாக வரும். கடினம் என்பதற்கான ஒரு எதிர்கருத்துள்ள சொல்லாக வரும். அது 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டுமே 4 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். மீண்டும் உங்களுக்கான தரவுகள், கொண்டு வரக்கூடிய சொற்கள் 4 எழுத்துக்களில் வர வேண்டும். அதில் முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது நாங்கள் செய்யக்கூடிய செயல்களின் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் விளைவுகள் என்பதோடு சம்பந்தப்படும். விளைவு என்பது தீமையாகவும் அமையலாம், ஆனால் அதிலே நன்மைகளைத்தான் இந்த சொல்லுக்கு வரும். நன்மைகள் பயன்கள் என்பதோடு சம்பந்தப்படும். நாங்கள் செய்யக்கூடிய செயல்களால் அமையக்கூடிய திருப்பி கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் பயன்கள் என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். இது ஒரு வகையிலே பணத்தோடும் சம்பந்தப்படுத்தலாம். பணம் என்பதற்கான உத்தகரத்துள்ள சொல் அல்ல, ஆனால் பணத்தோடு சம்பந்தப்படுத்தலாம். 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது கடினம் என்பதற்கான எதிர்கருத்துள்ள சொல்லாக வரும். கடினம் என்பதற்கான எதிர்கருத்துள்ள சொல்லாக வரும் 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து சொல். இரண்டுமே 4 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.
16: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
17: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். Dixian Dundas, 1450 Dundas Street East, Mississauga. Akshaya's Fashion, 905-306-7052.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிசியமார் தமிழப்பம் காட்டிலே மீண்டும் தரவுகளை சொல்லிக்கொண்டு பாடலுக்கு சென்று வரலாம். கொண்டு வரக்கூடிய சொற்கள் இரண்டுமே 4 எழுத்துக்களில் வர வேண்டும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது நாங்கள் செய்யக்கூடிய செயல்களால் விளையக்கூடிய கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் பயன்கள் என்பதோடு சம்பந்தப்படும். நாங்கள் செய்யக்கூடிய செயல்களால் எங்களுக்கு திருப்பி கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் பயன்கள் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது கடினம் என்பதற்கான எதிர்கருத்துள்ள சொல்லாக வரக்கூடியது. கடினம் என்பதற்கான எதிர்கருத்துள்ள சொல்லாக வரக்கூடியது 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். இரண்டுமே 4 எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். ஒலிக்கும் பாடல் விஜய் பிரகாஷ் மற்றும் குழுவினர் பாடியது நிமிர்திரைக்காக ஒலிக்கிறது பாடல்.

0: சந்திக்கலாம். இந்த வேளையிலே வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: இலாபம் சுலபம்.
0: இலாபம் மற்றது
1: சுலபம்.
0: சுலபம் பார்க்கலாம். நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கு. அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம். யோகா.
0: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்?
1: முதலாவது இலாபம் வரும் தானே?
0: வரலாம்.
1: மற்றது சுலாபம்.
0: சுலாபமா?
1: ஓ, அப்படி ஒரு சொல் இருக்குதா? சுலாபம் மட்டும்தான் இருக்குது, அதுதான் டவுட்டா இருந்தது எனக்கு. இருக்கா சொல்
0: பார்க்கலாம். பார்க்கலாம். நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கு. அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம், சோபாலன்.
0: சோபாலன் சொல்லுங்கள்.
2: இலாபம் சுலாபம்.
0: சரி பார்க்கலாம். நன்றி, உங்களுக்கு அழைப்பில் இருக்கு. அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். தேவகுமார் சொல்லுங்கள்.
3: லாபம் சுலாபம்.
0: சரி பார்க்கலாம். நன்றி, அழைப்பில் இருக்கு. அடுத்த நேரம் வணக்கம்.
4: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
4: எனக்கு ஆரம்பத்திலே இந்த பதில் வந்து விட்டதும், ஆனால் சுலபம் என்றுதான் சொல்லுவோம், சுலாபம் என்று சொல்ல மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டு நான் இணைப்பே அழைப்பே ஏற்படுத்தவில்லை.
0: இல்லை, அதை என்ன சொன்னா அதை நான் நெடுக சொல்லுவேன். ஒரு ஆள் ஒரு வண்டியில் ஏறுனா எல்லாரும் ஏறி கவுண்ட் கொட்டுறேன் சொல்லுவேன் இல்லையா? அடக்கடை இன்னைக்கு நடந்து அதுதான். அது என்னுடைய தரவிலே தான் பிழை, அந்த இரண்டாம் சொல்லுக்கான தரவு பிழை. இப்போது இது விடை கொண்டு வந்தபோதுதான் நான் என்னுடைய தரவிலே சின்ன பிழை இருந்தது நானே கவனித்தேன். ஆனால் எல்லாரும் ஒரு ஆள் சொன்னதுக்கு பின்னால் அப்படியே வந்து சொல்லிட்டு போனதுதான் வழி. அந்த இரண்டாம் எழுத்து மாறாதன்கின்ற விதியை கவனிக்கவில்லை. முதலெழுத்து மட்டும்தான் மாறும், இரண்டாம் எழுத்து மாறாதன்கின்ற அந்த விதியை கவனிக்கவில்லை. முதலெழுத்தை மட்டும்தான் மாற்றலாம், இரண்டாம் எழுத்துல கவனிக்க முடியாது.
4: மிகுதி மூன்று எழுத்துகளும்
0: மாறாது. அப்போ அதை கவனிக்காம அப்படியே ஒரு ஆள் சொன்னதுக்கு பின்னால் அப்படியே வந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது என்னுடைய தரவில் தவறு இருந்தது. அதை இப்படி சொன்னபோது என்னுடைய தரவிலிருந்து தவறை எனக்கு நான் யோசித்தேன். இது அப்படி வராதல்லவான்னு சொல்லி இப்போ நான் அநேகமாக சொல்லிக்கொள்வேன். இந்த ஒரு வண்டியில் ஏறுனா அப்படி எல்லாரும் ஏறி கவுண்ட் கொண்டுறேன்னு சொல்லி அது இன்றைக்கு நடந்தது. நன்றி. நன்றி உங்களுக்கு.
4: நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஆமாம், அது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு, அதாவது அந்த தரவிலே ஒரு தவறு இருந்தது, இரண்டாம் பக்கத்துக்கான தரவு. என்னால் இரண்டாம் எழுத்து மாறாது என்பதை நான் கவனிக்காமல் இருந்திருந்தேன். அதாவது தரவை வழங்குகிற போது அந்த தரவு தவறு இருந்தது, எனவே அந்த சொற்கள் வராது என்பது சொல்லிக்கொள்ள. அதாவது முன்னுக்கு வரக்கூடிய சொல் சரி, லாபம் என்பது சரி, ஆனால் சுலபம் என்பது வராது. ஏனெண்டா அந்த இரண்டாம் எழுத்து மாறிவிடும், விதி மாறும். முதல் சொல் சரி, இலாபம் என்பது சரி, அதிலே ஒன்று சொல்லிவிடலாம். அந்த லாபம் அதற்கு தான் நாங்கள் ஈனா போடுறோம். முதல் சொன்ன மாதிரி டதம் என்பதற்கு இரதம் என்று எழுதுவது போல, டத்தம் என்பதற்கு இரத்தம் என்று எழுதுவது போல, ரத்ன டத்தின சிங்கத்துக்கு இரத்தின சிங்கம் எழுதுவது போல, லாபம் என்கின்ற சொல்லுக்குத்தான் அங்கே இலாபம் என்று எழுதுகிறோம். லாபம் தான் சொல்லு, இலாபம் என்று எழுதுகிறோம். அது தமிழ் சொல் அல்ல. அதற்கு எழுத கிடைக்கக்கூடிய நல்ல தமிழ் சொல் என்பது பயன். இலாபம் என்பதற்கு நாங்கள் எழுதி கொள்ளக்கூடிய நல்ல தமிழ் சொல் என்பது பயன் என்று வரும். இலாபம் பயன். ஆனால் இலாபம் வந்து தமிழ் சொல் அல்ல, அது வட சொல். லாபம் என்று எழுதினாலும் சரி, இலாபம் என்று எழுதினாலும் சரி, அது தமிழ் அல்ல, அது வட சொல் சார்ந்து பயன்பாட்டில் இருப்பது. எனவே அதற்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல தமிழ் என்பது பயன் என்று வரும். கடினம் என்பதற்கான எதிர்கருத்து சுலபம்தான். இலகு அல்லது சுலபம், கடினம் என்பதற்கான எதிர்கருத்து இலகு அல்லது சுலபம். ஆனால் கேள்வி, இந்த போட்டி விதியின்படி சுலபம் என்பது வராது. ஏனென்றால் அங்கே இரண்டாம் எழுத்து மாறிவிடும். ஏனென்றால் முதல் எழுத்தை மட்டும்தான் மாற்றலாம் என்பதுதான் விதி. எனவே அந்த தவறை கவனித்துக் கொள்ளலாம். நேரம் 2 மணி, தொடர்ந்து ஒலிக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. MapleGroceries.ca 905-417-6069.
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
8: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
9: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
8: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
9: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
10: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
9: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
8: 416-834-2266.
9: Jiva Jewelers.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது பாடல் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல். பாடல் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது மக்கள் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து பாடல் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது மக்கள் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். அழைக்கலாம் 4165935055 4165935055. முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது பாடல் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது மக்கள் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல்லாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162456555.
2: Working for you. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
0: நேரம் 2:05. மீண்டும் தரவுகளை சொல்லிக் கொண்டிருந்த பாடலுக்கு சென்றெல்லாம் கொண்டு வரக்கூடிய விடை என்பது முன்னுக்கு வரக்கூடிய இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்கள். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது பாடல் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. பாடல் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது மக்கள் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடியது. மக்கள் என்பதோடு சம்பந்தப்படுத்தி அறியக்கூடிய சொல் இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். விஜயபிரகாஷ் மற்றும் சாதனா சர்க்கம் ஆகியோர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை ஜிப்ரான்.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 FM.
1: அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இந்த வேளையில் அழைப்பிலே வணக்கம்.
2: வணக்கம் யோகா.
1: யோகா சொல்லுங்கள், என்ன பதில் உள்ள?
2: கானம் கானம் சனம்.
1: என்னது?
2: கானம் சனம்.
1: பார்க்கல. நன்றி, அழைப்பில் இருக்க நடத்த நேர சந்திக்கலாம். இந்த வேளையில் அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம், இது ராஜவர்மன்.
1: ராஜவர்மன் சொல்லுங்கள்.
3: நானும் கானம் சனம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இல்ல, சனம் என்பது ஜனம் என்கிற வடமொழியிலிருந்து வந்த சொல்லோ தெரியாது சொல்லி காணம் இனம் என்று சொல்லிவிட்டு போகுது.
1: சரி, பார்க்கலாம். நன்றி உங்களுக்கு.
3: நன்றி
1: நன்றி நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். இந்த வேளையில் அழைப்பில் இருக்கின்ற அடுத்தவர் வணக்கம்.
4: வணக்கம், சோபாலன்.
1: சோபாலன் சொல்லுங்கள், என்ன பதில் எல்லாம்?
4: பதில் காலம் சனம்.
1: பார்க்கலாம். நன்றி, அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
5: வணக்கம், நான் சாந்தி.
1: சாந்தி சொல்லுங்கள். நன்றி, அழைப்பில் இருக்க நடத்த ஒரு வணக்கம்.
6: வணக்கம்
1: சொல்லுங்கள். நன்றி. ஆமாம், இதிலே காணம் என்பதும் சனம் அல்லது ஜனம் இரண்டும் வரும். ஆனா காணமும் தமிழ் சொல் அல்ல, சனமும் தமிழ் சொல் அல்ல, ஜனமும் தமிழ் சொல் அல்ல. நான் சொற்களை கொண்டு வந்தது அதற்காக தான் தெரிந்து வைத்திருக்கவும் சொல்லி. இப்போ காணம், மதுர காணம், அந்த காணம், இந்த காணம் என்று சொல்லி நிறைய சொல்வார்கள். அந்த காணம் என்பதோடு சேர்த்து தேவகானம், மதுர காணம், அந்த காணம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்வார்கள் காணம் என்று சொல்லி. ஆனால் காணம் என்பது பக்தி காணம் என்று சொல்வார்கள். பக்தி காணம், காணம் என்பது தமிழே கிடையாது. பாடல் தான் தமிழ், பாடல் தமிழ். காணம் என்பது தமிழே கிடையாது. அதை எந்த காணத்தோடு சேர்த்தாலும் காணம் தமிழ் கிடையாது என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். காணம் தமிழ் அல்ல, அதுபோலவே சனம் என்பதும் தமிழ் அல்ல. அது ஜனம் என்ற சொல்லுக்கு பதிலாக நாங்கள் சானாவை சேர்த்து கொண்டாலும் கூட, அதை ஜானாவை பயன்படுத்தாமல் விடுவதற்காக நாங்கள் சேர்த்து கொண்டாலும் கூட அது தமிழ் கிடையாது. அதற்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதுதான் மக்கள் என்பது. ஜனமும் தமிழ் அல்ல, சனமும் தமிழ் அல்ல. சனம் என்று சொன்னாலும் தமிழ் சொல் அல்ல, ஜனம் என்று சொன்னாலும் தமிழ் சொல் அல்ல. ஜனம் என்ற அந்த ஜானாவை சேர்க்காமல் பயன்படுத்தாமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் சனம் என்று சேர்க்கிறோம். ஆனால் அது தமிழ் அல்ல. அதற்கு அழகாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தமிழ் என்பது மக்கள் என்பது தான். ஜனமோ சனமோ தமிழ் அல்ல, அதற்கு நாங்கள் மக்கள் என்பதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோலவே காணம் என்பது தமிழ் அல்ல, அதற்கு பதிலாக நாங்கள் பாடல் என்பதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பாடல் என்பது ஒரு அழகான தமிழ் சொல். எனவே அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களால் முடியுமோ அதை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அதாவது வட சொற்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். கானம் என்று சொல்லி நாங்கள் முழுக்க முழுக்க பயன்படுத்தாமல் தவிர்க்க வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லிக் கொள்வது போலவே சந்தோஷம் என்பது வட சொல், அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வேன். அதுக்கு பதிலாக நீங்கள் மகிழ்ச்சி என்பதை பயன்படுத்துங்கள். சந்தோஷம் என்பது வடசொல், அதை பயன்படுத்தி தவிர்த்து மகிழ்ச்சி என்பதை பயன்படுத்துங்கள். அதுக்கு நான் ஒரு நல்ல உத்தியும் உங்களுக்கு சொல்லித்தார். நான் எப்போவுமே சந்தோஷம் சந்தோஷம் என்று எல்லோரும் சொல்லிக்கொள்வார்கள். அதை கைவிடணும்னு சொன்னால் அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறார்களுக்கு அது இதை கைவிடுறதுக்கு இலகுவாக இருக்கும். எப்படின்னு சொன்னால், பொதுவாக இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறார்கள் தோஷம் என்பது அதற்கு நிறைய அந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குன்னு சொல்லி இந்த கால கணிப்புகளை அல்லது பிறப்பு கணிப்புகளை கவனிக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது. நான் சாதகம் என்பதை தவிர்க்கிறேன். ஜாதகம் சாதகம் எதுவுமே தமிழ் அல்ல. எனவே அந்த சொற்களை தவிர்ப்பதற்காகத்தான் நான் பிறப்பு கணிப்பு என்று சொல்கிறேன். சாதகம் ஜாதகம் என்பதை தவிர்த்து நான் பிறப்பு கணிப்பு என்பதை சொல்கிறேன். அப்படி கணிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வியாபார உத்திக்காக நிறைய ஏமாற்றுவார்கள். தங்களுடைய பிழைப்புக்காக உங்களுக்கு அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, அது அதில் தோஷம் இருக்குன்னு சொல்லி நிறைய அந்த பிழைப்புக்காக ஏமாற்றுவார்கள். அந்த ஏமாற்றின் அடிப்படையில் அந்த தோஷம் இருக்குன்னு வச்சிங்கன்னா, சந்தோஷம் என்பதிலே தோஷம் இருக்குன்னு வச்சிங்கன்னா அதை பயன்படுத்தாமல்லாம் இலகுவான வழி. இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறார்களுக்கு தோஷத்தை விரும்ப வேண்டாம். தோஷத்துக்கு நிறைய செலவழிப்பார்கள். தோஷம் இல்லாமல் செய்கிறதுக்கு நிறைய செலவழிப்பார்கள். அது முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை சார்ந்தது அந்த தோஷம் இருப்பது சொல்வது. எனவே அந்த வகையில் பார்க்கிற போது நீங்கள் சந்தோஷம் என்பதிலே தோஷம் இருக்கிறது என்று நினச்சிங்கன்னு சொன்னால் அந்த சந்தோஷத்தை விட்டுடலாம். அதை விட்டுட்டு மகிழ்ச்சி என்கின்ற தமிழ் சொல்லை இறுக பற்றி பிடித்து கொள்ளலாம். மகிழ்ச்சி என்கின்ற ஒரு தூய தமிழ் சொல்லை இறுக பற்றி பிடித்து கொள்ளலாம். சந்தோஷம் என்பதிலே தோஷம் இருக்குன்னு நீங்கள் நச்சிங்கன்னு சொன்னால் ஏண்டா, மகிழ்ச்சி என்பது அவ்வளவு தமிழ், அதே வேளையிலே அந்த தமிழுடைய சிறப்பு லகரம் இருக்கின்ற சொற்கள் அவ்வளவு இனிமே சேர்க்கும். உச்சரிக்கிற போதே அந்த உணர்வை தரும். மகிழ்ச்சி என்கின்ற உச்சரிப்பே உங்களுக்குள் இயல்பாக ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த செழுமையும் சிறப்பும் தமிழுடைய சிறப்பு லகரத்துக்கு, மௌளவுள்ள என்று சொல்லக்கூடிய சிறப்பு லகரத்துக்கு இயல்பாகவே அந்த சிறப்பு இருக்கிறது. அந்த மகிழ்வை தரக்கூடிய ஒரு விடயம். எனவே அதை நீங்கள் மகிழ்ச்சி என்றே சொல்லி பழகுங்கள் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்ளலாம். நிறைய பயன்படுத்துகிற சொற்களை நிறைய இப்படி வந்து போய்கொண்டிருக்கும், அதை அவ்வப்போது உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கலாம். இதை வெறுமனே ஒரு அறிந்து வைத்திருப்பதோடு விட்டுவிடாமல் அதை பயன்பாட்டில் வைத்திருப்பது மிக முக்கியம். அதை நாங்கள் எவ்வளவுக்கு பயன்பாட்டில் வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு போய் சேரும். ஏனென்றால் நாங்கள் எதை பேசுகிறோமோ, எதை கேட்கின்றோமோ, அதைத்தான் இளைய தலைமுறை பிள்ளைகள் கேட்டு வளரும். எங்களை சூழ இருக்கின்ற வளர்கின்ற பிள்ளைகள் நாங்கள் எதை பேசுகின்றோமோ, அதை பயன்படுத்துகிறோமோ, அதைத்தான் அவர்கள் பார்த்தும் கேட்டும் வளர்வார்கள். எனவே நல்ல தமிழை பயன்படுத்துகிற போது அடுத்த தலைமுறைக்கு நல்ல தமிழ் போய்சேரும். எனவே அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தவர்களுக்கு நன்றி. காணம் என்பது தமிழ் அல்ல, அதுபோலவே சனம் ஜனம் என்பதும் தமிழ் அல்ல என்பதை தெரிந்து வைத்திருங்கள். அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் இருத்தாகட்டும். 2:17 விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 தொலைக்காட்சி தனது 25 பிறந்த நாளை நோக்கி.
0: இது உங்கள் வானொலி CMR 101.3
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழப்பம் காற்றிலே. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது 4 எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக இருக்கும். இரண்டுமே 4 எழுத்துக்களில் வரும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது பிறப்பு என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. பிறப்பு என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். இரண்டாவது பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது பாடமாக்குதல் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல். பாடமாக்குதல் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய சொல் இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும். இரண்டுமே 4 எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது பிறப்பு என்பதோடு சம்பந்தப்படும். பிறப்பு என்பதோடு சம்பந்தப்படும். விடையாக வரக்கூடியது தமிழ் சொல்லாக இருக்காது. விடையாக வரக்கூடியது தமிழ் சொல்லாக இருக்காது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது பாடமாக்குதல் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது பாடமாக்குதல் என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது. இரண்டுமே 4 எழுத்துக்கள். முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.
7: Everything okay? No problem and it's nam.
8: Bar kalamu closing da adikira nadi.
9: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage-gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416
10: 268-0155 416-268-0155
7: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்
8: செல்லம் இல்லடா செல்வம்
7: சரி சரி
11: வணக்கம் நான் ஜே பரமநாதன் ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் பிராம்டன் மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா நம்பிக்கையுடன் அலையும்
10: 416-700-2222
1: மீண்டும் தரவுகளை சொல்லிக்கொண்டிரு பாடலுக்கு சென்று வரலாம் கொண்டுவரக்கூடிய விடை 4 எழுத்துக்களில் வர வேண்டும் அதிலே முன்னுக்கு வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது பிறப்பு என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் பிறப்பு என்பதோடு சம்பந்தப்படுத்தக்கூடியது ஆனால் வரக்கூடிய விடை தமிழ் சொல்லாக இருக்காது என்பதை சொல்லிக்கொள்ளலாம் வரக்கூடிய விடை தமிழ் சொல்லாக இருக்காது பிறப்பு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக வரும் 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்து என்பது இது பாடமாக்குதல் என்பதோடு சம்பந்தப்படும் ஒரு விடயத்தை பாடமாக்குதல் என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் 2 பக்கத்தில் வரக்கூடிய 4 எழுத்தாக இருக்கும் இரண்டுமே 4 எழுத்துக்கள் முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம் ஒலிகின பாடல் சியான் ரோல்டன் மற்றும் பத்மலதா ஆகியோர் பாடியது பாடலுக்கான இசை ஜஸ்டின் பிரபாகர்

0: நேரம் 2:26. நம்முடைய நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இந்த வழியில் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம். சோபாலன்.
0: சோபாலன் சொல்லுங்கள், என்ன பதில்?
1: உதிதல் பதிதல்.
0: என்னது
1: உதிதல் பதிதல்?
0: சரி, பார்க்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். இந்த வழியில் அழைப்பில் வணக்கம்.
2: நன்றி. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: யோகா சொல்லுங்கள்.
3: ஜனனம் மனனம்.
0: நன்றி. அழைப்பில் இருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். இது ஞானகாந்தன்.
0: ஞானகாந்தன் நலம் தானே?
4: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறேன். என்ன பதில் எல்லாம்
4: ஒரு
0: பக்கத்துல விடையண்டு வரும்போது நாங்கள் சாதாரணமாக பாவநிலை வைத்திருக்கின்றே பயன்பாட்டிலே, அதனால அது இரண்டு பக்கத்திலுமே அடையாளப்படுத்துவதற்காக. இப்ப தமிழ் சொல்ல சொல்லி வட சொல்லி கேட்டிருக்கிறேன், வட சொல்லி சொல்லி தமிழ் சொல்லி கேட்டிருக்கிறேன். இரண்டு பக்கத்திலுமே விடை சொல்லுகிற போது நான் இதுதான் வட சொல், இதுதான் தமிழ் சொல் என்பதை உங்களுக்கு சொல்லி விடுவதனால் அது உங்களுக்கு எது எது என்பது தெரிய வரும். அதுக்காக தான் அந்த சொல்ல கொண்டு வரது. அதுக்காக தான் சந்தோஷம் சொன்னேன். தோசத்தை தோசம் என்பது நினைச்சா சந்தோஷத்தை விட்டுடலாம்.
4: ஐயோ, இந்த பரத நாட்டிய அரங்கேற்றம் எல்லாம் வைக்கிறாங்க, அதுல அந்த அழைப்பிதழ்கள் எல்லாம் அந்த மாதிரியான சொல்லுகளை போட்டு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை வைக்கிறது.
0: இல்ல, அதுல என்னன்னு சொன்னா, அதுல என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க நீங்க எங்கேயாவது திருத்தம் செய்யுங்க, அந்த திருத்தத்தை கூட விடாம ஒரு இடத்துல எல்லாம் அபிஷேகம் என்று எழுதி வைத்திருந்தார்கள். அபிஷேகம் என்று எழுதி வைத்தேன். நான் அந்த இடத்துல போய் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை திருத்துவதற்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் போய் அதை சொன்னேன், அபிஷேகம் என்பது தமிழ் இல்லை, அப்போ அபிடேகம் என்று போடுங்கன்னு சொன்னார்கள். அபிடேகம் நான் என்ன, ரெண்டுமே ஒன்று தான் விஷயம். நீங்கள் என்ன ஷே, அந்த ஷ வட சொல் ஷவை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்காக டே டே போட்டாலும் டகரம் போட்டாலும் சரி, அது தமிழ் அல்ல. அதுக்கு நீங்கள் திருமுழுக்கு என்று போடுங்கள். அபிஷேகம் திருமுழுக்கு, அது அது கும்பாபிஷேகம் என்று சொன்னால் தான் திருக்கூட முழுக்குன்னு வரும். சாதாரணமான முழுக்கு, அதாவது சாதாரணமாக ஒரு தண்ணீர் பார்ப்பதன் வந்து திருமுழுக்கு, கடவுளுக்கு செய்வதனால் திருமுழுக்கு. அப்போ அது அதுவே உங்களுக்கு கும்பாபிஷேகம் என்ற சொல்லுக்கு பதிலாக நாங்கள் திருக்குட முழுக்கை போடுகின்றோம். அப்போ அதில் இல்லை திருமுழுக்கு என்று போடுங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை அது ஒரு விளங்காது. ஆனால் தமிழ் விளங்காமல் யார் இருக்க போயிடும் திருமுழுக்குன்னு சொன்னால் என்ன? அப்போ விளங்காமல் கேட்குற ஆக்களுக்காக நீங்கள் சொல்லலாம் இல்லையா, அபிஷேகம் என்று பயன்படுத்தாமல் இருப்பதற்காக நாங்கள் தமிழை பயன்படுத்துகிறோம்னு சொல்லி ஒரு நல்ல இடம், ஒரு பொது இடத்திலே அதை அதை எழுதுகின்ற போது மாற்றம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சும் அதிலேயே பிடிச்சு தொங்கிக் கொண்டிருந்தார்கள். இல்லை இல்லை அது திருமுழுக்குன்னு போட்டால் ஒருத்தருக்கும் விளங்காது. அப்ப இங்க போய் நிற்கிறோம், திருமுழுக்கு விளங்காதாம், அபிஷேகம் விளங்கிருமா? அப்ப அப்ப நான் சொன்னேன் விளங்கும் தமிழ்னு சொல்லி சொல்லுங்கள், என்ன பதில் வரலாம்? பார்க்கலாம். நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்போடு அடுத்து வணக்கம்.
5: வணக்கம். நான் சுதன்.
0: சுதன் நலம் தானே?
5: நலம். ஜனனம் மனநம் நீங்கள் அந்த முதலாவதுல பதில கொஞ்சம் திருத்தினீங்களா, ஒரு மாதம் விட்டு திரும்ப இதே கதையை கல்லியை கேட்கலாம். அவர் சொன்னது சரி என்னன்னா உதித்தல் பதித்தல், அது அஞ்சு எழுத்தா கேட்கலாம். இது நாலு எழுத்தல்
0: இல்ல, பிறப்பு என்பதோடு உதித்தல் வராது.
5: உதிக்கிறது உதிக்கிறது என்று சொல்றது
0: அது அது அது தோற்றம் என்பதோடு வரும். அது உதித்தல் என்பது பிறப்புக்கு வராது.
5: சரி சரி சரி.

0: சேர்க்கணும். அதுக்காகத்தான் இந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது. எனவே ஜனனம் என்பது தமிழ் அல்ல, அதுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல தமிழ் சொல் பிறப்பு என்று வரும். அடுத்த பக்கத்திலே மனநம், அதாவது பாடமாக்குதல் என்பதோடு சம்பந்தப்படக்கூடியது மனநம் என்று வரும். அழைப்பில் இருக்கிற நேர்கள் வணக்கம். கடன் சொல்லுங்க. நன்றி உங்களுக்கு. நன்றி. ஆமாம், நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிற நேர்களுக்கு நன்றி. விளம்பரங்களை தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் வழங்கப்படும்.
1: It's time to Toyota at Brimmel Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9053024 94.

இது மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக வரும். இது மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக இருக்கும். முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது அமைதி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். விடையாக வரக்கூடியது வட சொல்லாக வரும். இது அமைதி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல். விடையாக வரக்கூடியது வட சொல்லாக வரும். முன்னுக்கு வரக்கூடிய சொல் அந்த மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது

இது ஒரு நபர் சார்ந்த தன்மதிப்பு என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். ஒரு ஆள் சார்ந்த ஒரு தன்மதிப்பு என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல், அல்லது ஒருவர் தன்னிலை சார்ந்து காத்துக்கொள்ள வேண்டிய மதிப்பு என்பதோடு சம்பந்தப்படும். ஒருவர் தன்னிலை சார்ந்து காத்துக்கொள்ள வேண்டிய மதிப்பு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம். முன்னுக்கு வரக்கூடிய சொல் அமைதி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். அமைதி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். அது வரக்கூடிய விடை என்பது வட சொல்லாக வரும். அது ஒரு மூன்று எழுத்து சொல். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது ஒருவர் தன்னிலை சார்ந்து காத்துக்கொள்ள வேண்டும்.

0: மதிப்பு என்பதோடு சம்பந்தப்படும். ஒருவர் தன் நிலை சார்ந்து காத்துக்கொள்ள வேண்டிய மதிப்பு என்பதோடு சம்பந்தப்படும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே நீங்கள் மாற்றலாம்.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit உடன் Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சர்வை KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

ஒலிகின பாடலத்திலிருந்து நேர்களை சந்திக்கலாம். இது கொண்டுவரக்கூடிய சொற்கள் இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். அதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது அமைதி என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். அதற்கு விடையாக வரக்கூடியது மூன்று எழுத்தில் வரக்கூடிய ஒரு வட சொல்லாக வரும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது இது ஒருவர் தன்னிலை சார்ந்து காத்துக்கொள்ள வேண்டிய தன் மதிப்பு என்பதோடு சம்பந்தப்படும். ஒருவர் தன்னிலை சார்ந்து காத்துக்கொள்ள வேண்டிய தன் மதிப்பு என்பதோடு சம்பந்தப்படும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்கள், முதல் எழுத்தை மட்டுமே மாற்றலாம். இது சியான் ரோல்டன் மற்றும் ஸ்வேதா மோகன் ஆகியோர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை சியான் ரோல்டன்.

0: நேரம் 2:43. நம்முடைய மலைப்போடு காத்திருக்கின்ற நேர்களை சந்திக்கலாம். இந்த வழியில வணக்கம்.
1: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: வணக்கம் ராஜவர்மன், சொல்லுங்கள், என்ன பதில்?
1: மௌனம் மானம்.
0: மௌனம் மானமா?
1: ஆம்.
0: பார்க்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. வணக்கம். அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். இந்த வழியில் அழைப்பில் வணக்கம்.
2: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள்.
2: மௌனம் மானம்.
0: பார்க்கலாம். நன்றி. அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். அழைப்பிலே வணக்கம்.
3: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள்.
3: மௌனம் மானம்.
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள்.
4: மௌனம் மானம், அந்த சொற்களை அறிமுகப்படுத்துவதை பற்றி சொன்னீர்கள். திருமண அழைப்புதலில் முழு சொற்களையும் தமிழ் சொல்லில் போட்டுட்டு அதை கேட்டார்கள் எல்லாருக்குமே, தொலைபேசியில் அனுப்பினார்களுக்கும் சொல்லிக் கொண்டிருந்தேன். நன்றி, வணக்கம்.
0: அழைப்பில் காத்திருக்கின்ற அடுத்த நேர் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
5: வணக்கம், சோபாலன்.
0: சோபாலன் சொல்லுங்கள்.
5: மௌனம் மானம்.
0: அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்,
0: தேவுமார் சொல்லுங்கள்.
6: மௌனம் மானம்.
0: நன்றி. உங்களுக்கு அழைப்பில் இருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். கண்ணன் சொல்லுங்கள். நன்றி. ஆமாம், மௌ மௌவன்னா என்கின்ற எழுத்து தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் ஔவையார் என்பதற்கு எழுதுவது போல மௌ என்பது உங்களுக்கு தெரியும். இனிமே அது ஒரு எழுத்து. சில பேருக்கு அது குழப்பமாக இருந்திருக்கும். அந்த எழுத்து எண்ணுவது போல மௌ என்பது ஒரு எழுத்து. எனவே அங்கே மௌனம் மௌனம் என்று வருகிற போது அது மூன்று எழுத்து சொல்லாக இருக்கும். மௌனம் என்பது வட சொல், அது தமிழ் அல்ல. அதற்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியது அமைதி என்கின்ற சொல். மௌனம் என்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சொல் என்பது அமைதி. இப்போ சொல்வார்கள் மௌன அஞ்சலி என்று சொல்வார்கள். மௌன அஞ்சலி, அஞ்சலியும் தமிழ் அல்ல, மௌனமும் தமிழ் அல்ல. ஆனால் திரும்ப திரும்ப நாங்கள் அதையே பயன்படுத்தி கொண்டிருப்போம். ஏனெண்டா, நாங்கள் தமிழை பற்றி எங்களுக்கு நாங்கள் கணவர் அக்கறைப்படுறதில்லை, மொழியை பற்றி அக்கறைப்படுறதில்லை. எது பேசுகிறோமோ அதை அப்படியே பேசிட்டு போகிறது. எனவே தெரிந்தாலும் அதை மாற்றுவதற்கு நாங்கள் பலர் தயாராக இருப்பதில்லை. மௌன அஞ்சலி, அது தமிழே கிடையாது. மௌனமும் தமிழ் இல்லை, அஞ்சலியும் தமிழ் இல்லை. எனவே மௌனம் என்பது, அதற்கு பதிலாக நாங்கள் அமைதி என்று சொல்லலாம். அஞ்சலி என்பதற்கு பதிலாக நாங்கள் வணக்கம் என்று சொல்லலாம். அஞ்சலி, கண்ணீர் அஞ்சலி என்று சொல்வார்கள். அப்போ அஞ்சலி என்பது தமிழ் அல்ல, கண்ணீர் வணக்கம். கண்ணீர் வணக்கம். அதுபோலவே மௌன அஞ்சலி, அமைதி வணக்கம். மௌன அஞ்சலி, மௌன அஞ்சலி, அமைதி வணக்கம். கண்ணீர் அஞ்சலி, கண்ணீர் வணக்கம். அப்போ நாங்கள் அந்த இடங்களில் அந்த சொற்களை பயன்படுத்துகிற போது அதை கேட்டு பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய தலைமுறைகள் அதை சரியாக கொண்டு போவார்கள். எனவே அஞ்சலியையும் விட்டுவிடுங்கள், மௌனத்தையும் விட்டுவிடுங்கள். அதுக்கு பதிலாக நல்ல தமிழை பயன்படுத்துங்கள். மௌனம் என்பது அமைதி, அஞ்சலி என்கின்ற புஷ்பாஞ்சலி என்று சொல்வார்கள். புஷ்பாஞ்சலி, மலர் வணக்கம். புஷ்பாஞ்சலி என்று சொல்கிறதுக்கு அதில் நாங்கள் மலர் வணக்கம் என்பதை பயன்படுத்தலாம். அதுபோலவே மௌன அஞ்சலிக்கு நாங்கள் அமைதி வணக்கம் என்பதை பயன்படுத்தலாம். எனவே நல்ல நல்ல சொற்கள் தமிழில் இருக்கிற, தமிழிலே இல்லாமல் எந்த சொல்லும் இல்லை. நீங்கள் எதை கொண்டு போட்டாலும் தமிழ் அதுக்கு திருப்பி ஒரு நல்ல தமிழை தரும். எந்த ஒரு மொழி சொல்லை கொண்டு போட்டாலும் அதற்கு தமிழ் திருப்பி ஒரு நல்ல தமிழை உங்களுக்கு தரும். ஆனால் நீங்கள் தேர்றீங்களா என்பதுதான் முக்கியம். அதுக்கு முயற்சி எடுத்தீங்களான்னு தான் முக்கியம். முயற்சி எடுத்தால் தமிழ் நிறைய தரும். தமிழிலே இல்லாத சொல் எங்கேயும் இல்லை. தமிழிலிருந்து மற்ற மொழிகள் கடன் வாங்கி வாழுமே தவிர, தமிழ் ஒரு பொழுதும் மற்ற மொழிகளிலிருந்து கடன் வாங்கி வாழுகின்ற நிலையில் என் தாய் தமிழ் இல்லை என்பதை நீங்கள் கவனத்திலே வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய தாய் தமிழ் மற்ற மொழிகளுக்கெல்லாம் கடன் கொடுத்து அந்தந்த மொழிகள் இருப்பதற்கு, உயிரோடு இருப்பதற்கு, பிழைப்பு நடத்துவதற்கு வழி செய்யுமே தவிர, இன்னொரு மொழியிலிருந்து கடன் வாங்கி பிழைப்பு நடத்த வேண்டிய அல்லது வாழ்தலை செய்ய வேண்டிய, இருப்பு செய்ய வேண்டிய நிலை தமிழுக்கு இல்லை. தமிழ் அவ்வளவு வளமானது, அவ்வளவு செழுமையானது, அவ்வளவு தொன்மையானது, அவ்வளவு அற்புதமானது எங்கள் மொழி. அதான் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்று சொல்வார்கள். மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் என்று சொல்வார்கள். ஏன்னா ஜப்பானுடைய மொழியிலும் எங்கள் சொற்கள் இருக்கிறது, கொரிய மொழியிலும் எங்கள் சொற்கள் இருக்கிறது, அதுபோலவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளிலும் எங்கள் மொழி இருக்கிறது, எங்களுடைய மொழி அங்கே பயன்பாட்டில் இருக்கிறது. ஆனால் எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த சமஸ்கிருத சொல், வட சொல் எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சு விட்டால் கூட தமிழ் வாழும். தமிழ் அவ்வளவு சிறப்போடு வாழும், இன்னும் செழிப்பாக வாழும். வட சொல்லையும் சமஸ்கிருதத்தையும் தூக்கி வெளியில் போடட்டோம்னு சொன்னால் தமிழ் இன்னும் செழுமையாக வாழும். இன்னும் சிறப்பாக வாழும் தமிழ். அதுக்கு தான் இந்த முயற்சி எடுக்கின்றோம். முடிந்தவரையில் உங்களுடைய வீட்டிலே இதை நல்ல தமிழை பயன்படுத்துங்கள் என்பதை சொல்லிக்கொள்ளலாம். எனவே பிறப்பு அதாவது மௌனம் அமைதி என்று வரும். இங்கே தன்மதிப்பு என்பது மானம் என்று வரும். தன்மதிப்பு அதாவது ஒரு அழகான சொல், அதை நாங்கள் எவ்வளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. ஒருவர் தன் சார்ந்து தன் நிலை சார்ந்து காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒன்று மானம். அப்போது இந்த மானம் என்பதற்கு நான் அடிக்கடி சொல்வேன், இதை இழந்தால் உயிர் நீத்தல் என்பது எங்களுடைய தமிழ் குலம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்ற ஒன்று. மானம் ஒன்றே பெரிதென கொண்டு வாழ்ந்தான் மாவீரன். ஒரு அழகான தாயக பாடல் இருக்கிறது. மானம் ஒன்றே பெரிதென கொண்டு வாழ்ந்தான் மாவீரன் என்று சொல்லக்கூடிய பாடல் இருக்கிறது. மானம் அது தாய் மண்ணுக்கான மானமாக இருக்கலாம், தன்னிலை சார்ந்த மானமாக இருக்கலாம், மொழி சார்ந்த மானமாக இருக்கலாம். யாராவது அதை விட்டு கொடுத்து விடாத அந்த இருப்பு என்பது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த மானம் என்பது. எனவே அந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்தனவருக்கு நன்றி. ஒலிக்கின்ற விளம்பரத்தை தொடர்ந்து இன்றைய நாளுக்கான நிறைவு கேள்வி உங்களுக்கு வழங்கப்படும்.
7: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
8: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
7: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
8: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட் யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200 இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: உங்களுக்கான அடுத்த கேள்விக்கான தரவுகள் பார்க்கலாம். இது இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். இது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக வருகிறது. இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொல்லாக வரும். விடையாக வரக்கூடிய இரண்டு சொற்களுமே தமிழாக இருக்காது. விடையாக வரக்கூடிய இரண்டு சொற்களுமே தமிழாக இருக்காது. இதிலே முன்னுக்கு வரக்கூடிய அந்த மூன்று எழுத்து என்பது இது நாடு என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல். நாடு என்பதோடு சம்பந்தப்படக்கூடிய சொல் முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்தாக இருக்கும். அது தமிழ் சொல் அல்ல. வரக்கூடிய விடை தமிழாக இருக்காது. இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து, மன்னிக்கவும், இரண்டு எழுத்து கேடு என்கின்ற சொல்லோடு சம்பந்தப்படும். கேடு என்பதோடு சம்பந்தப்படும். வரக்கூடிய விடை மூன்று எழுத்தில் வரும், ஆனால் அது தமிழாக இருக்காது. வரக்கூடிய விடையாக வரக்கூடிய இரண்டு சொற்களுமே தமிழாக இருக்காது என்பதோடு நீங்கள் கவனிக்க வேண்டும். வட சொற்கள் தான் விடையாக வரும். முன்னுக்கு வரக்கூடிய சொல் நாடு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய சொல் கேடு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல்லாக இருக்கும். விடையாக வரக்கூடிய சொற்கள் மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். இரண்டு சொற்களுமே தமிழாக இருக்காது என்பதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ளலாம். அழைக்கலாம் 4165930055.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அடையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
0: 2:53 இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வி தந்திருக்கிறேன். மீண்டும் அந்த தரவுகளை சொல்லிவிடுகின்றேன். வரக்கூடிய விடைகள் இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் வரும். வரக்கூடிய விடைகள் மூன்று மூன்று எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்களாக வரும். இதிலே முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து என்பது நாடு என்பதோடு சம்பந்தப்படும். வரக்கூடிய முன்னுக்கு வரக்கூடிய மூன்று எழுத்து நாடு என்பதோடு சம்பந்தப்படும். இரண்டாம் பக்கத்தில் வரக்கூடிய மூன்று எழுத்து கேடு என்பதோடு சம்பந்தப்படும். ஒன்று நாடு என்பதோடு சம்பந்தப்படும், இன்னொன்று கேடு என்பதோடு சம்பந்தப்படும். இரண்டுமே மூன்று மூன்று எழுத்துக்களில் தான் விடைபெறும். அந்த இரண்டு சொற்களுமே தமிழாக இருக்காது, தமிழ் சொற்களாக இருக்காது என்பதையும் சொல்லிவிடுகின்றேன். அழைக்கலாம் 4165930055. பிரதீப் குமார் மற்றும் நித்யசிறி ஆகியோர் பாடிய பாடல். பாடலுக்கான இசை சியான் ரோல்டன், வரிகள் யுகபாரதி.

0: இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு கேள்வியோடு இணைந்திருக்கிறோம். அழைப்பிலேயே காத்திருக்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், நான் சாந்தி.
0: சாந்தி சொல்லுங்கள், என்ன பதில் உள்ள? சரி, பார்க்கலாம், வருமானு பார்க்கலாம். அழைப்பிலே அடுத்து வணக்கம்.
2: வணக்கம், இது ராஜவர்மன்.
0: ராஜவர்மன் சொல்லுங்கள், பார்க்கலாம்.
2: தேசம் நாசம், இதிலே ஒன்றை குறிப்பிட வேண்டும். இந்த வடமொழி எல்லாம் இலகுவாக கேள்வி கேட்டவுடன் ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு நாங்கள் பாழா போயிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம்.
0: உண்மை உண்மை உண்மை உண்மை
2: உண்மையான தமிழ் சொற்கள் வருவதற்கு கடினப்படுது,
0: கடினப்படுது. ஆனால் வடசொல் முழுவதும் எங்களுக்கு அப்படியே
2: உடனே
0: உடனே அத்துப்படியாக நிற்கிறது. ஆமா, ஏன்னா அவ்வளவுக்கு நாங்கள் அது திணிக்கப்பட்டு அதற்குள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறோம். எது தமிழ், எது சமஸ்கிருதம், எது திசை சொற்கள் ஒன்றுமே தெரியாத அளவுக்கு நாங்கள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த அந்த ஒரு கலப்புக்குள்ள கொண்டு போய்.
2: அடிக்கடி பாவிக்கிறபடியா
0: வேதாரண்யம் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், திருமறைக்காரன் தெரியாது. ஆனா திருமறைக்காரன்ற தூய தமிழைத்தான் அவன் வேதாரண்யம் என்று மாத்தி வச்சிருக்கான். அர்த்தம் ஒன்றுதான், வேதம் ஆரண்யம், அங்க வேதத்துக்கு திருமறை, ஆரண்யம் காடு. அப்ப திருமறை காடன்று இருக்கக்கூடிய நல்ல தூய தமிழ் சொல்ல இன்றைக்கு வேதாரண்யம் என்று மாத்தி வச்சிருக்கான். இப்படி நிறைய இருக்கிறது. அது அவ்வளவு அவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு. நீங்கள் அந்த மொழியை நேசிக்கிறார்களுக்கு அவ்வளவு கோபம் வரும். இவ்வளவுக்கு மூளை செலவை செய்தங்களை முட்டாளாக்கி வச்சுக்கான்னு சொல்லி பாப்பா. நன்றி நன்றி உங்களுக்கு. நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். அழைப்போடு காத்திருக்க நேரில் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம், யோகா.
0: யோகா சொல்லுங்கள். நன்றி உங்களுக்கு. அழைப்போடு காத்திருக்க அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். தேசம் நாசம், அதோடு தேசியம் என்றதுக்கு மண் உணர்வு, தமிழ் உணர்வு.
0: அழைப்பில் இருக்கிற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
4: வணக்கம்,
0: தேவமார் சொல்லுங்கள்.
4: தேசம் நாசம்.
0: நன்றி உங்களுக்கு. அழைப்பில் இருக்கிற அடுத்த வணக்கம்.
5: வணக்கம், சுபாலன்.
0: சுபாலன் சொல்லுங்கள்.
5: தேசம் நாசம்.
0: நன்றி உங்களுக்கு.
5: நன்றி
0: நன்றி. அழைப்போடு காத்திருக்கிற அடுத்த நேரம் வணக்கம்.
6: தேசம் நாசம்.
0: சரி, நன்றி உங்களுக்கு. ஆமாம், இதிலே இந்த நாசம் என்கின்ற இடத்திலே மோசம் என்கின்ற சொல் வரும், அது கூடுதல் பொருத்தமாக இருக்கு. மோசம், கேடு என்பதற்கு மோசம் என்பது வரக்கூடிய இன்னொரு சொல் என்பதை நீங்கள் கவனித்து வைத்திருக்கலாம். மோசம் என்பது அதுதான் நான் வட சொல் என்று சொல்லியிருந்தேன். வட சொல் மோசம் என்று வரும், மோசம். எனவே அங்கே அந்த முன்னுக்கு தேசம் என்பது சரி, தேசம். அடுத்ததாக வரக்கூடியது மோசம் என்று வரும். கேடு என்பதற்கு நாசம் என்பதும் பொருந்தி வரக்கூடிய சொல் தான். கேடு என்பதற்கு நாசம் என்பதும் பொருந்தி வரும். மோசம் என்கின்ற சொல் ஒன்று இருக்கிறது, அதுவும் கூட கேடு என்பதோடு சம்பந்தப்படுகின்ற சொல் தான். அதையும் தெரிந்து வைத்திருங்கள். எனவே இந்த சொற்களுக்காக அழைத்த முயற்சித்த நேர்களுக்கு நன்றி. எனவே எவ்வளவுக்கு இது இதை கொண்டு வந்ததற்கான காரணம், அடிக்கடி இதை பற்றி நான் பேசுவதற்கான காரணம், இப்படியான வட சொல் சமஸ்கிருத சொல் திசை சொற்களை கொண்டு வருவதற்கான காரணம், வெறுமனே கேட்டுவிட்டு அந்த இடத்திலே பதிலை சொல்லி போட்டு போகிறதுக்காக இல்லை. அதை பயன்பாட்டில் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் எதை பேசுகிறோமோ, எதை பயன்படுத்துகிறோமோ, எதை எங்கள் பிள்ளைகள் கேட்டும் பார்த்தும் வளர்கின்றார்களோ அதுதான் நாளைய தலைமுறைக்கான மொழி வளமாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்கிருந்து இதை பெற்றுக்கொண்டோம், எங்களை சுற்றி பேசுகிறார்கள், எங்களை சுற்றி கதைக்கிறார்கள் தான் நாங்கள் இதை கற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொண்டோம். அதே மாதிரி நாங்கள் பேசுவது எங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் அதை உள்வாங்கிக் கொள்வார்கள், அதை கேட்பார்கள், அதை கவனத்தில் எடுப்பார்கள், அதை கொண்டு போவார்கள். நாங்கள் நல்லதை பேசினால் பிள்ளைகள் மனதிலே நல்லது விளையும். நாங்கள் தவறானதை பேசினால் பிள்ளைகள் மனதிலே தவறானது விளையும். எனவே நாங்கள் எதை விதைக்கப் போகிறோம் என்பதை நாங்கள் தீர்மானிக்கிற போது, சரியாக தீர்மானிக்கிற போது பிள்ளைகள் மனங்களிலே நல்ல விதைகளை விதைக்கலாம். அதில் குறிப்பாக மொழி சார்ந்த அக்கறை என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்று. எனவே அந்த வகையிலே இன்றைய நாள் போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆரம்பம் முதல் இறுதி வரை தொடர்ச்சியாக இணைந்து கொண்ட நேர்களுக்கும், அவ்வப்போது இணைந்து கொண்டு பதில்களை கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும், நிகழ்ச்சியோடு கலந்து கொண்ட நேர்களுக்கு பாராட்டுகளும் உரித்தாகட்டும். நிகழ்ச்சி தயாரிப்பு அருண்குமார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளில் புதிய சொற்கள் மற்றும் புதிய தேடலோடு உங்களை சந்திக்கலாம். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் உரித்தார்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். செம்மணி மனித புதைகுழியின் 103வது நாள் அகழ்வுப் பணிகள் நேற்று தினம் முன்னெடுக்கப்பட்ட போது எலும்புக்கூடொன்றின் இடுப்பு பகுதியிலிருந்து தாயத்து ஒன்று மீட்கப்பட்டதோடு ₹1 நாணய குற்றி ஒன்றும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து உயர்கல்வித்துறை செயலாளர் வினித் ஜோஷி கடந்த மாதம் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய உயர்கல்வித்துறை செயலாளராக IAS அதிகாரி தீப்தி கவுர் முகர்ஜி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த ஆண்டின் பிற்பகுதியிலே கார் விபத்தால் ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகள் இன்னும் நீடிப்பதை குறிப்பிட்டு லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சான் ஷென் இந்த வார இறுதியில் பதவி விலகுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளில் ஈரான் தந்திரமாக உத்திகளை கையாள்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதே நேரத்திலே நடந்து வருகின்ற மோதலை கையாள்வதற்கு ஈரானின் பொருளாதார நிலை மோசமடைய நடவடிக்கை எடுப்பது அல்லது ராணுவ நடவடிக்கையை கணிசமாக அதிகரிப்பது என இரண்டு மாறுபட்ட விருப்பங்களையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: உலக தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3.
5: நேரம் 3:09 நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் FM காற்றலை. டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய ஒப்பநிலை 20°C. காற்று மலை தியாதருக்கு 6 கிலோமீட்டர் வேகத்திலே காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலவரையான பொழுது பொதுவாக 17 பாகையாக வெப்பநிலை இருக்கும். புதன்கிழமை இன்று பகல் பொழுது பொதுவாக 24 பாகையாக இருக்கும். இன்றைய பகல் பொழுதிலே சூரிய ஒளியோடு முகில் கூட்டம் அடைந்த பொழுதாக இன்றைய பகல் பொழுது தென்படும். சில இடங்களிலே அங்காங்கே மெல்லிய மழைக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. வியாழக்கிழமை பகல் 29 பாகையும் வெள்ளிக்கிழமை பகல் 24 பாகையும் வெப்பநிலையாக இருக்கும் என்பது இப்போதைய தகவலில் அறிய கிடைக்கிறது.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
7: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்
8: அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
9: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்
8: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3800.
10: 8861. அம்மா நகையடகுமாடம்.
11: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
5: நேரம் 3:12 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. தொடர்ந்து வரக்கூடிய காற்றலை பொழுதில் 4 மணி வரையான நேரத்தில் எங்கள் தாயகம் குறித்த நினைவு பகிர்வுகளை கேட்கலாம். எங்கள் தமிழீழ தாயகத்துக்காக, தமிழீழ தாயகத்தின் விடுதலைக்காக தங்கள் உயிர்களை விதையாக்கிய எங்கள் மாவீரர்கள், களங்களிலே விதையாகிய எல்லைப்படை வீரர்கள், துணைப்படை வீரர்கள், தாயகத்துக்குள்ளேயும் தாயகத்துக்கு வெளியேயுமாக எங்கள் மொழிக்காக, எங்கள் இனத்துக்காக பாடுபட்ட, எங்கள் தாயகத்தால் மதிப்பளிப்பு செய்யப்பட்ட நாட்டுப்பற்றாளர்கள் மற்றும் மாமனிதர்கள் என்று எங்கள் மண்ணுக்காய் வாழ்ந்தோரை, எங்கள் மண்ணுக்காய் விதையாகியோரை, அவர்கள் புகழை, அவர்களுடைய மதிப்பை பகிர்ந்து கொள்கின்ற அதே வேளையில் தாயக விடுதலைக்கான பயண காலங்களிலும் அதற்கு முன்பாகவும் ஸ்ரீலங்காவின் இனவரி அரசுகளினாலும், ஸ்ரீலங்காவின் இனவரி படைகளினாலும் எங்கள் மண்ணிலே இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட எங்கள் தாயகத்தின் மக்களையும், அந்த இனப்படுகொலை வரலாறுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற காற்றலை பொழுதாக இந்த காற்றலை இணைகிறது.

இது தமிழீழ தாயக மண்ணின் நினைவுகள், நினைவு பகிர்வுகள் சார்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய பல்வேறு விடயங்களை நீங்கள் கேட்டறியக்கூடிய காற்றலையாக இணைகிறது. அந்த வகையில் இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் 12 நாளோடு இணைகின்ற வரலாற்றின் பதிவொன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 12 90 இதே நாள் 90 நிகழ்ந்த ஒரு இனப்படுகொலை சார்ந்த பதிவு. வீரமுனை இனப்படுகொலை அல்லது வீரமுனை இன அழிப்பு என்கின்ற வகையிலே இதை வரலாற்றில் நாங்கள் பதிவாக்கியிருக்கின்றோம். தமிழ் மக்களுடைய பாரம்பரிய தொன்ம நிலம் என்று சொல்லக்கூடிய அம்பாறை வீரமுனை கிராமங்கள் சிங்கள அரசாலும் சிங்கள மற்றும் முஸ்லீம் காடியர்களாலும் சூறையாடப்பட்டு கோயிலில் தஞ்சமடைந்திருந்த நூற்றுக்கணக்கான தமிழர்கள் வெட்டியும் உயிரோடு கொளுத்தியும் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட வீரமுனை படுகொலையின் நினைவு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வரலாற்றுக்கு முந்தைய நீண்ட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டிருந்தது வீரமுனை என்கின்ற தமிழ் கிராமம் என்பது சொல்லிக்கொள்ளக்கூடியது. இன்று அந்த தமிழ் கிராமம் தமிழ் மக்கள் கைகளிலே இல்லை. 1945 91 வரை சிங்கள இராணுவத்தினராலும் முஸ்லீம்களாலும் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாகி அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்ட இனமாக தமிழினம் இருக்கிறது. 1945 முஸ்லீம் காடையர்கள் இந்த அழகிய கிராமத்தை இரத்த கலரியாக்கினார்கள். வாழ்வெட்டுக்கும் கத்திவெட்டுக்கும் அஞ்சிய தமிழ் குடும்பங்கள் வீரச்சோலை மற்றும் மல்லிகைத்தீவு போன்ற அயல் கிராமங்களில் வாழ தலைப்பட்டார்கள். 1945 பின்னர் ஏறக்குறைய 36 வீரமுனைக்கு வருவதும் தப்பியோடுவதுமாய் துன்பத்தையே சுமந்தார்கள் அந்த மக்கள். கொண்டவெட்டுவான் இராணுவ முகாமும் இந்த கிராமத்தைச் சூழ இருந்த முஸ்லீம் கிராமங்களும் தமிழர்களை இங்கிருந்து அகற்றிவிட வேண்டும் என்கின்ற திடமான முடிவோடுதான் தொடர்ச்சியாக செயல்பட்டார்கள். 90 ஆனி மாதம் ஆடி மாதம் 90 ஆனி மாதமும் ஆடி மாதமும் இனிமேல் அங்கே தமிழ் மக்கள் வாழவோ காலடி வைக்கவோ முடியாதென்கின்ற நிலையை உருவாக்கியிருந்தது. வெட்டுவான் சிறிலங்கா இராணுவ முகாமிலிருந்து வந்த சிறிலங்கா இராணுவத்தினரும் அவர்களோடு இணைந்து வந்த முஸ்லீம் காடையர்களும் மக்கள் எல்லோரையும் வீரமுனை கோயிலடிக்கு செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். ஒரு சில நாட்களின் முன் கல்முனையில் தமிழர்கள் கொல்லப்பட்டதை அறிந்த மக்கள் குறிப்பிட்ட அந்த கோயிலில் ஒன்று கூடினார்கள். பயத்தோடு அச்சத்தோடு அந்த கோயிலே ஒன்று கூடினார்கள். கோயிலில் வைத்தே கொல்வதற்கு உரியவர்களை தெரிவு செய்தார்கள் முஸ்லீம் காடையர்களும் சிங்கள இராணுவத்தினரும். தட்டி கேட்க யாரும் இல்லாமல் முதல் கட்டமாக 56 தெரிவு செய்யப்பட்டு எடுக்கப்பட்டார்கள். அந்த கிராமத்தில் இருந்த மக்களை கோயிலுக்கு செல்லுமாறு பணித்துவிட்டு கோயிலில் வைத்து யாரை சாகடிக்கப் போகின்றார்களோ அவர்களை அவர்கள் தெரிவு செய்தார்கள். முதல்கட்டமாக 56 தெரிவு செய்து எடுக்கப்பட்டார்கள். மரணக்குழியை நோக்கி அவர்கள் தள்ளிச் செல்லப்பட்டார்கள். கட்டிய மனைவிமார்களும் பெற்ற தாய்மார்களும் கதறி அழுத போதிலும் கையெடுத்து கும்பிட்ட போதிலும் தாலி பிச்சை கேட்டு காலடியிலே விழுந்து கிடந்து மன்றாடிய போதும் கொலைவரியோடு வந்தவர்கள் எக்காலமிட்டு சிரித்தார்களே தவிர எங்கள் மக்களுடைய கண்ணீருக்கும் வேண்டுதலுக்கும் கெஞ்சுதல்களுக்கும் அவர்கள் சிறிதளவு கூட இறங்கவில்லை என்பதே வரலாற்றின் பதிவாகிறது. மாறாக எங்கள் தமிழ் பெண்கள் தாலி பிச்சை கேட்டு கெஞ்சியதையும் தாய்மார்கள் தங்கள் மகன்களை விடுவிக்க கதறியதையும் அவர்கள் வேடிக்கையாக பார்த்து இள்ளி நகையாடி கேளிக்கூத்தாக அதை மாத்தினார்கள். சம்மாந்துறை மலைக்காட்டுக்குள் தீ பற்றி எரிகின்றது. 37 பேரையும் சுட்டு சுட்டு நெருப்புக்குள்ளே அவர்கள் தூக்கி வீசினார்கள். சிறிலங்கா இராணுவத்தினரின் இந்த செயலினை சுற்றி நின்ற முஸ்லீம் காடையர்கள் கைதட்டி வேடிக்கை பார்த்து மகிழ்ந்தார்கள். தமிழ் மக்களின் வாழ்வும் வளமும் பற்றி எரிந்து கொண்டிருந்ததை சிங்கள மற்றும் முஸ்லீம் காடையர்கள் கைகொட்டி சிரித்து வேடிக்கை பார்த்தார்கள்.
வாய்விட்டு சொல்ல முடியாத எங்கள் உறவுகளுக்காக குரல் கொடுக்க அங்கே யாரும் இல்லாமல் இருந்தார்கள். காலையில் கைது செய்து சென்றவர்களை சுட்டு பொசுக்கிய போதும் சிங்கள இராணுவத்தினரதும் முஸ்லீம் காடியர்களினதும் அந்த கொலை பசி இன்னும் அடங்கவில்லை. அன்றைய நாளிலே 56 பேரை அவ்வாறு சுட்டு பொசுக்கி நெருப்பிலே போட்டவர்கள் ஒரு வார காலம் கூட மறையவில்லை. 29 தேதி மீண்டும் கைது. எச்சம் சொச்சமாயிருந்த ஆண்களில் 56 பேரை துப்பாக்கி முனையிலே தள்ளிச் சென்றார்கள். குறிப்பிட்ட அந்த சூழலிலே கையில் தூக்கிய பொருட்களோடு காரைதீவுக்கு தப்பியோடிய தமிழர்களும் இருந்தார்கள். காரைதீவு பாடசாலை அகதி முகாம் ஆக மாறிப்போயிருந்தது. சொந்த மண்ணிலேயே எங்கள் மக்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள். அகதி வாழ்வோடு விட்டிருந்தால் கூட பரவாயில்லை. அகதி முகாமையும் கொலை முகாமாக சிங்கள இராணுவத்தினர் மாற்றினார்கள். தமிழ் மாணவர்களின் கல்விக்கூடம் கொலை கூடமாக்கப்பட்டது. ஆட்டு பண்ணைகளிலே இறைச்சிக்கு தெரிவாகிய கிடாய்களைப் போல அகதி முகாமில் வைத்து கொலை செய்வதற்குரிய ஆண்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்த முறை காரைதீவு விசேட அதிரடிப்படையினர் தங்கள் கைவரிசையை தமிழ் மக்கள் மீது காட்டினார்கள். ஆடி மாதம் 4 நாள் காரைதீவு அகதி முகாமில் அழுகுரல்கள் ஓங்கி ஒலித்தது. முதல் தெரிவிலே 12 ஆண்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு நாள் கழித்து படை முகாமுக்கு சென்ற தாய்மாருக்கு படையினர் கொடுத்த பதில் விசித்திரமானதாக இருந்தது. உங்களுடைய ஆக்களை நாங்கள் கொண்டு வரையில்லை என்று கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் அந்த தாய்மார்களுக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள். இதைவிட மோசமானது, யாரெண்டு தெரியாத ஆக்களால அவர்கள் கொண்டு போய் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லி பதிவை போட்டு கச்சேரியில் காசை எடுத்துக் கொள்ளுமாறு அந்த சிங்கள சிப்பாய்கள் தங்கள் மகன்களை தேடிச் சென்ற தாய்மார்களுக்கு மோசமான வார்த்தைகளை பதிலாக கொடுத்தார்கள். மக்களின் கண்கள் முன்னே தங்கள் பிள்ளைகளை அந்த தாய்மார்கள் முன்னே இழுத்துச் சென்றவர்கள் அதற்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லை என்பது பொய் சொன்னதோடு மட்டுமல்லாமல், உங்களுடைய ஆக்களை நாங்கள் கொண்டு வர இல்லை, யாரோ கொண்டு போயிட்டு வண்டி கச்சேரியில் பதிவு செய்து போட்டு காசை எடுங்கோன்னு சொல்லி அந்த தாய்மார்களின் வேதனை குமுறல்களை மோசமாக வேடிக்கை பார்த்து ரசித்தார்கள். பாடசாலையில் இருந்த அகதி முகாமுக்குள் மீண்டும் 10 நாள் விசேட அதிரடிப்படையினர் புகுந்தார்கள். 11 ஆண்கள் பிடிக்கப்பட்டார்கள். எஞ்சியிருந்த ஆண்கள் இவ்வளவுதான். எச்சம் சொச்சமின்றி எல்லோரையும் கொண்டு போய் சுட்டு சுட்டு எரித்தார்கள். வீரமுனை கிராமத்து மக்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை கொன்றொழித்து விடுவதென்று சிங்களப்படைகள் முடிவெடுத்திருக்கலாம்.

வீரமுனை கிராமத்து மக்கள் எங்கிருந்தாலும் அவர்களை கொன்றொழித்து விடுவதென்று சிங்கள படைகள் முடிவெடுத்து இருந்தது போல அந்த நிகழ்வுகள் நடந்தது. 90 ஆடி மாதம் கணவன்மாரை பறிகொடுத்த துயரோடு காரைதீவு அகதி முகாமிலிருந்து தமது கிராமத்துக்கு அந்த மனைவிமார்கள் திரும்பினார்கள். யாரை பறிகொடுக்க கூடாதென்று காரைதீவுக்கு ஓடினார்களோ அவர்களை காரைதீவிலே பறிகொடுத்து விட்டதனால் இனிமேல் எது நடந்தால் என்ன என்கின்ற விரக்தியோடு அவர்கள் சொந்த கிராமத்துக்கு திரும்பினார்கள். வரும் வழியில் மல்வத்தை என்கின்ற இராணுவ முகாமில் இருந்த சிங்கள இராணுவத்தினர் தங்களுக்கு மீதி இருந்த கொலைப்பசியையும் தீர்க்க விரும்பினார்கள். ஏற்கனவே கணவன்மாரை அகதி முகாமிலே வைத்து பறிகொடுத்து விட்டு யாரை காப்பாற்ற வேண்டும் என்று தங்கள் சொந்த மண்ணை விட்டு சொந்த கிராமத்தை விட்டு கோயிலிலே போய் தஞ்சமடைந்து அந்த கோயிலில் வைத்து தங்கள் கணவன்மார்களை பறிகொடுத்து விட்டு கணவன்மாரை இழந்த துயரோடு இனி என்ன நடந்தால் என்ன சொந்த கிராமத்துக்கே போய் வாழலாம் என்று வந்த அந்த பெண்கள் அந்த மனைவிமார்கள் மல்வத்தை என்கின்ற சிங்கள இராணுவ முகாமில் இருந்த சிங்கள பாசிச சிப்பாய்களால் பசி தீரும் வரை மாறி மாறி குதறடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டார்கள். தங்கள் கணவன்மார்களை இழந்த நிலையில் தங்கள் கிராமம் நோக்கி நடந்து வந்த பெண்களில் 8 பேரை

கதை என்னவென்று தெரியாத நிலைதான் நீடிக்கிறது. மரண அத்தாட்சி தேடிப்போன போது சிறிலங்கா ராணுவத்தினர் கிராம சேவர்களுக்கு அனுமதி வழங்கிய போதுதான் அந்த 8 பேரின் கதைகளும் முடிந்து போனது என்பது பிறகு தெரிய வந்தது. ஆனி மாதத்தில், 90 ஆனி மாதத்தில் ஆரம்பித்த இன அழிப்பு ஆடி மாதமும் தொடர்ந்தது என்பதுதான் வரலாற்றின் சோகம். அது ஆவணி மாதத்தில் அந்த கோர தாண்டவத்தின் உச்சகட்டத்தை அது எட்டியது. ஆவணி மாதம் 8 நாள் சிங்கள படைகளோடு இணைந்து வந்த சிங்கள ஊர்காவல் படையும் முஸ்லீம் ஊர்காவல் படையினரும் எங்கெல்லாம் தமிழர்களை கொல்ல முடியும் என்பதை தேடி தேடி அவர்கள் தமிழர்களை கொல்வதை தங்கள் வேடிக்கைக்குரிய விளையாட்டாக மாற்றினார்கள். குறிப்பிட்ட இனப்படுகொலை சம்பவங்களில் இருந்து தப்பியோடி ஓடி ஒளிந்து வாழ்ந்த ஆண்களில் 8 பேரினை கைது செய்து கண்டதுண்டமாக வெட்டி கிணற்றிலே போட்டார்கள். வீர முனையிலோ, வளத்தாப்பிட்டியிலோ அல்லது மல்வத்தையிலோ இனிமேல் வாழ முடியாது என கருதிய எமது மக்கள் மண்டூருக்கு சென்று வாழ விரும்பி கையில் தூக்கிய பொருட்களோடு நடந்தார்கள். 11 நாள் சவளக்கடை இராணுவ முகாமில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். வீதியில் முகாமுக்கு முன்னால் வைத்தே 18 பேரை வெட்டி கொன்றார்கள். ஓரிடத்திலிருந்து தப்பி இன்னொரு இடத்துக்கு போய் அங்கிருந்தும் இனப்படுகொலை, அங்கிருந்தும் தங்கள் கணவன்மார்களை பிள்ளைகளை இழந்த நிலையில் மீண்டும் மீண்டும் வேறு ஒரு இடங்களுக்கு நகர்கிற போதெல்லாம் வழியில் வழியில் வைத்தெல்லாம் அந்த மக்கள் மறைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் படுகொலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வீர முனையிலோ, வளத்தாப்பட்டியிலோ அல்லது மல்வத்தையிலோ இனிமேல் வாழ முடியாது என்று கருதிய எமது மக்கள் மண்டூருக்கு சென்று வாழ விரும்பி கையில் தூக்கிய பொருட்களோடு நடந்தார்கள். 11 நாள் ஆவணி மாதம் 11 நாள் சவளக்கடை என்கின்ற இராணுவ முகாமில், சிங்கள இராணுவ முகாமில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். வீதியில் அந்த முகாமுக்கு முன்னால் வைத்தே 18 பேரை அவர்கள் வெட்டி கொண்டார்கள். அந்த படுகொலையிலிருந்து தப்பியோடிய மக்கள் சில நாட்கள் கழித்து மீண்டும் தங்கள் கிராமத்துக்கே வந்தார்கள். சவளக்கடை சிங்கள இராணுவ முகாமும் தாங்களும் தமிழர்களை கொல்வதில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை அங்கே நிரூபித்தார்கள்.

அநாதைகளாய் ஆதரவில்லாமல் ஓடிவந்த மக்களை கொண்டவட்டுவான் படையினர் விட்டு வைக்கவில்லை. 12 ஆவணி மாதம் 12 முதல் நடந்தது ஆவணி மாதம் 11 நாளிலே அந்த படுகொலையிலே 18 பேர் அந்த இடத்திலே அந்த முகாமுக்கு முன்னால் வைத்து படுகொலை செய்யப்பட்டார்கள். அதிலிருந்து தப்பிய மக்கள் தங்கள் கிராமங்களுக்கு வந்தபோது ஆவணி மாதம் 12 அடுத்த நாள் இந்த கிராமங்களுக்குள் முஸ்லீம் காடையர்களும் துணைக்கு இராணுவத்தோடு கூடவே வந்து அந்த மக்களின் வீடுகளை தீயிட்டார்கள், சொத்துக்களை சூறையாடினார்கள். எரியும் நெருப்பிலே அங்கே அகப்பட்ட மக்களை எரியும் நெருப்பிலேயே உயிரோடு போட்டு தூக்கி எறிந்து அவர்கள் எரிந்து சாவதை பார்த்து மகிழ்ந்தார்கள். அதிலிருந்து தப்பியோடியவர்களை சிங்கள இராணுவம் துப்பாக்கிச் சூடுகளால் இலக்கு வைத்து வீழ்த்தி அவர்களை சாகடித்தது. இதிலிருந்தும் தப்பி காயங்களோடு அம்பாறை மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட 30 பேரை கூட சிங்கள இராணுவம் விட்டு வைக்கவில்லை. வைத்தியசாலையை 12 சுற்றி வளைத்து காயமுற்று படுக்கையிலிருந்து அத்தனை பேரையும் தூக்கிச் சென்று கொன்றார்கள். நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் தொடர்ச்சியாக நடந்து முடிந்த இந்த வீரமுனை கிராமத்தின் மக்களுக்கான நீதியை யார் தருவது? இன்று வரை இந்த வீரமுனை படுகொலைகளுக்கான நீதி என்பது சிங்கள சிறிலங்கா என்கின்ற நாட்டின் நீதிமன்றங்களில் எங்கள் மக்களுக்கு அந்த நீதி கிடைக்கவே இல்லை. ஆனி மாதம் தொடங்கி ஆடி மாதம் தொடர்ந்து ஆவணி மாதம் 12 வரை தொடர்ச்சியாக அந்த மக்கள் ஒவ்வொரு படுகொலை சம்பவங்களிலும் இருந்து தப்பி தப்பி தப்பி ஓடி இன்னொரு இடத்திலே ஒதுங்க என்று ஒதுங்கிய இடங்களிலெல்லாம் அவர்கள் படுகொலை என்கின்ற நிறை வேட்டையாடுதலுக்கு அந்த மக்கள் இலக்காகப்பட்டார்கள்.

நாட்கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் தொடர்ச்சியாக நடந்து முடிந்த வீரமுனை படுகொலைகளுக்கான நீதிதான் என்ன? இவ்வாறு ஓடி ஓடி ஒளிந்த போதும் மீண்டும் மீண்டும் துரத்தப்பட்டு படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட இந்த மக்களில் இருந்துதான் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தப்பிப்போன இளைஞர்கள் தர்ம யுத்தத்துக்காக தங்கள் கரங்களிலே கருவிகளை எடுத்தார்கள். இத்தனை விடயங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட இத்தனை விடயங்களையும் வரலாற்று பதிவாக்கியது தமிழ் ஈழ விடுதலைக்காக களத்திலே போராடி கொண்டிருந்த மருத்துவ போராளியாக இருந்த கிருஷ்ணபிள்ளை நித்தியானந்தன் என்கின்ற அந்த போராளிதான் தான் தன் கண் முன்னால் நிகழ்ந்த இந்த இனப்படுகொலைகளை அவன் பதிவாக்கியிருக்கின்றான். இந்த இனப்படுகொலைகளிலிருந்து தப்பி ஓடி ஒளிந்து தப்புவதற்கு வாய்ப்பு கிடைத்த இந்த அந்த இளைஞன்தான் பின்னாளில் தன்னை விடுதலைக்கான பாதையில் ஒரு போராளியாக தடம் பதித்து ஒரு மருத்துவ போராளியாக உருவாகி தன் கண்முன்னே நடந்த மாதக்கணக்காக சிங்கள இராணுவத்தாலும் முஸ்லீம் ஊர்காவல் படையாலும் முஸ்லீம் காடையர்களாலும் படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட அந்த மக்களின் வரலாற்றை அவன் வரலாற்று பதிவாக்கியிருக்கிறான். இளம் வயதிலே நாங்களேன் கருவிகளை ஏந்தினோம் என்பது மனித உரிமை அமைப்புகளுக்கு விளங்காது என்று அந்த போராளி மருத்துவ போராளி தன் வரலாற்று பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இளம் வயதிலே நாங்கள் ஏன் கருவிகளை ஏந்தினோம் என்பது மனித உரிமை அமைப்புகளுக்கு விளங்காது, அவர்களுக்கு விளங்க வைக்கவும் முடியாது. அவர்களுக்கு தெரிவது சிங்களவர்களின் உயிர்களே தவிர தமிழ் மக்களின் உயிர்களை பற்றி மனித உரிமை அமைப்புகள் எப்பொழுதும் கவலைப்பட்டதே கிடையாது என்பதை அந்த மருத்துவ போராளி பதிவாக்கியிருக்கின்றார். சிங்கள அரசாங்கம் சொல்கின்றதை வைத்துக் கொண்டு தமிழர்களை எப்பொழுதுமே குற்றக்கூண்டிலே ஏற்றுவதையே இந்த மனிதநேய அமைப்புகளும் மனித உரிமை அமைப்புகளும் வாடிக்கையாக வழக்கமாக கொண்டிருக்கதே தவிர இந்த இளைஞர்கள் ஏன் தங்கள் கைகளிலே கருவிகளை ஏந்தினார்கள், அவர்கள் கைகளிலே கருவிகளை திணித்தது யார், படிக்கின்ற வயதில் தங்கள் குடும்பங்களுக்காக வாழ்கின்ற வயதில் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு தங்கள் இளமை காலத்து விருப்பங்கள் யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கைகளிலே கருவிகளை ஏந்துகின்ற அந்த கடுமையான பாதையை இந்த இளைஞர்களுக்கு கொடுத்தது யார் என்பதை மனிதநேய அமைப்புகளும் மனித உரிமை அமைப்புகளும் எப்பொழுதும் கேள்விக்குள்ளாக்குவதே இல்லை என்பதை அந்த மருத்துவ போராளி பதிவாக்கியிருக்கின்றார். ஆனி மாதம் தொடங்கி ஆடி மாதம் தொடர்ந்து ஆவணி வரை தொடர்ச்சியாக அந்த மக்கள் சூறையாடப்பட்ட போது இந்த மனித உரிமை அமைப்புகள் எங்கே போனது அந்த தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு? மாறி மாறி கோயில்கள், தஞ்சமடைந்த கோயில்கள், தஞ்சமடைந்த பாடசாலைகள், நடந்து கொண்டிருந்த வீதிகள் என்று எங்கும் எங்கும் எங்கும் அந்த மக்கள் நரபலி வேட்டையாடப்பட்ட போது இந்த மனித உரிமை அமைப்புகள் ஏன் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை? மாறாக அந்த இனப்படுகொலையிலிருந்து தப்பி பிழைத்து போய் ஒருவன் போராளியாகிய போது இளம் வயதில் கைகளிலே கருவியை ஏந்திவிட்டான் என்று மனிதநேயம் பேச அவர்கள் முற்படுவது எதற்காக? ஏனென்றால் தமிழர்கள் கேட்க நாதியற்ற ஒரு இனம் என்பதை சர்வதேச அமைப்புகளும் சர்வதேச நாட்டாளர்களும் தெரிந்தே அந்த வஞ்சகத்தை செய்தார்கள். இந்த இனத்துக்கு அடித்தால் கேட்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற அந்த நிலைதான், இந்த இந்த இனத்துக்கான நாடு என்கின்ற ஒரு நாடு இல்லை என்கின்ற நிலைதான், இந்த இனத்தின் மீது எவ்வளவு வன்கொடுமைகளை செய்தாலும் இவர்களுக்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை என்கின்ற அந்த நிலைதான் அந்த மக்களை தொடர்ச்சியான இனப்படுகொலைகளுக்கு துரத்தி துரத்தி அந்த மக்களை வேட்டையாடுவதற்கு வாய்ப்பை கொடுத்தது. மனித உரிமை அமைப்புகள் சிங்களத்தின் பக்கம் நின்றே எப்போதும் செயல்பட்டிருக்கிறதே தவிர அது தமிழ் மக்களுக்கான குரலாக ஒலித்ததில்லை என்பதுதான் போராட்ட காலங்களில் எங்கள் நிலம் கண்ட உண்மை. ஒரு கணம் தினம் தினம் தவிப்பை கூட்டியதே இல்லை என்றால் சாட்சியங்களே இல்லாத ஒரு படுகொலைக்கு வழிவகுத்துவிட்டு 2009 அத்தனை மனித உரிமை அமைப்புகளும் சர்வதேச அமைப்புகளும் அங்கிருந்து வெளியேற வாய்ப்பே இல்லை. நடக்கப் போவது ஒரு இனப்படுகொலை என்பது தெரிந்து கொண்டும், நடந்து கொண்டிருப்பது ஒரு இனப்படுகொலை என்பதை தெரிந்து கொண்டும், செய்மதி ஊடாக சகல விடயங்களையும் அமெரிக்கா போன்ற நாடுகள் நன்கே தெரிந்து கொண்டும் அவர்களே கொடுமையான
ரசாயன ஆயுதங்களை, கொத்தணி குண்டுகளை, தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை சிங்கள தேசத்துக்கு கொடுத்து தமிழர்கள் மீது இனப்படுகொலை என்று புரியப்படுவதை வேடிக்கை பார்த்தார்களே தவிர, நடப்பது இனப்படுகொலை என்று தெரிந்தும் எந்த சர்வதேச அமைப்புகளும் அதை தடுப்பதற்கும் அதை நிறுத்துவதற்கும் முன்வரவில்லை. மாறாக போராடிய இளைஞர்கள் மீதும் போராடிய போராளிகள் மீதும் அவர்கள் பழி சொன்னார்களே தவிர, அந்த மக்களுக்காக காவல் தெய்வங்களாக நின்ற எங்கள் தேசத்தின் மண்ணின் மைந்தர்களை அவர்கள் குறை சொன்னார்களே தவிர, சிங்களத்தின் இனப்படுகொலைக்கு அவர்கள் நீதி வழங்க இன்று வரை தயாராக இல்லை. மாறாக இனப்படுகொலையாளர்களை காப்பாற்றுவதிலேயே பல்வேறு நாடுகள் இன்றைக்கும் சளைக்காமல் போட்டி போடுகின்றன. இந்தியா தொடக்கம், பிரித்தானியா தொடக்கம், அமெரிக்கா வரை இனப்படுகொலையாளர்களை யார் யார் இனப்படுகொலை செய்தார்களோ அத்தனை இனப்படுகொலையாளர்களையும் காப்பாற்றுவதற்கு அவர்கள் போட்டி போடுகின்றார்கள். தமிழ் மக்களுக்கான நீதி என்பது சர்வதேச அரங்கிலும் தொடர்ச்சியாக மறுக்கப்படுகின்ற ஒன்றாகவே இருக்கிறது. ஆனாலும் மண் மீது பற்றுக்கொண்டோர் விடுதலையின் தமிழீழ விடுதலையின் மீது தீராத பசியாக தமிழீழ விடுதலையை நேசிக்கக்கூடியவர்கள், எங்கள் மண்ணின் விடியலுக்காய் தங்கள் உயிர்களை விதைத்த மாவீரர்களை தங்கள் குலதெய்வங்களாய் போற்றக்கூடியவர்கள், மாவீரர்களை தவிர வேறு எவனையும் வணங்க மாட்டோம் என்று அடம்பிடித்து அந்த மண்ணையும் மக்களையும் அந்த மண்ணுக்காய் வாழ்ந்தோரையும் அந்த மண்ணுக்காய் விதையாக வீழ்ந்தோரையும் நேசிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் நீதிக்கான பயணத்தில் தங்களை இணைத்தவாறு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திரும்ப திரும்ப திரும்ப தட்டுகிற போது சர்வதேசத்தின் கதவுகள் ஒரு நாள் எங்களுக்காக திறக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இளைய தலைமுறை பிள்ளைகளும் தமிழர் தாயகத்தின் விடுதலை மீது பற்றுக்கொண்டோரும் தொடர்ச்சியாக நீதிக்கான பயணத்தில் இணைந்தே இருக்கிறார்கள். இந்த நீதிக்கான பயணம் என்பது ஒரு சிலருக்கானதல்ல, ஒட்டுமொத்த தமிழர் தாயகத்தின் மக்களுக்குமானது இந்த நீதிக்கான பயணம். அதற்கான பொறுப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த மாவீரர்களுக்கான வணக்கம் என்பது வெறுமனே மாவீரர் நாளிலே சென்று மலர் வைப்பதும் கண்ணீர் சிந்துவதும் வழிபாடு செய்வதும் மட்டுமல்ல, எங்களுக்காக தங்கள் உயிர்களை விதைத்த அந்த குலதெய்வங்களின் இறுதி விருப்பங்கள், அவருடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்பதே எங்கள் கைகளில் இருக்கக்கூடிய பொறுப்பான ஒரு கடமையாகிறது.

கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலே. நீதிக்கான பயணத்தில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்கள், தமிழ் இன உணர்வுள்ள உறவுகள் எல்லோருமே கூடியிருக்கின்ற காலம் இந்த காலம். சற்று முன்னர் குறிப்பிட்டது போல எங்கள் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைகளுக்கான நீதி என்பது அது கிடைத்தே தீர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நாங்கள் சர்வதேச நாடுகள் பலவற்றினுடைய கதவுகளை தட்டுகின்ற ஒரு காலம். வாழக்கூடிய நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே, எந்தெந்த நாடுகளிலே வாழ்கிறோமோ அந்தந்த நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே இந்த நீதிக்கான பயணத்தில் ஒவ்வொரு இனமானம் உள்ள ஈழத்தமிழர்களும் தங்களை இணைத்துக் கொள்வது என்பது காலத்தின் கடமையாகிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். அந்த வகையிலே தான் அந்த நீதிக்கான பயணத்திலே இப்போது ஒரு பயணம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பிக்க இருக்கின்ற மனித உரிமைகள் ஆணையகத்தின் 63வது கூட்டத்தொடரினை முன்னிட்டு ஸ்ரீலங்கா பேரினவாத அரசினால் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற தமிழின அழிப்புக்கும் தமிழ் இனப்படுகொலைகளுக்கும் அனைத்துலக சுயாதீன விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதோடு தமிழ் ஈழமே தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வாக அமைய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி ஐநா நோக்கிய ஈருருளி பயணம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அது ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற நாள் 26ஆம் நாள் ஆரம்பிக்கப்படவில்லை, இனித்தான் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கான ஒரு அழைப்பு தான் இப்போது விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லிவிடலாம். சிங்கள பேரினவாத அரசினால் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற தமிழின அழைப்புக்கு அனைத்துலக சுயாதீன விசாரணைகள் நடத்தப்பட வேண்டியும் தமிழிலமே தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வு என்பதை வலியுறுத்தியும் ஐநா நோக்கிய ஈருருளி பயணம் ஒரு கவனீர்ப்பு போராட்ட பயணமாக நடக்க இருக்கிறது. 26ஆம் நாள் இந்த மாதம் 8ஆம் மாதம் 26ஆம் நாள் பிரித்தானியாவின் பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் ஐரோப்பிய பாராளுமன்றம் ஊடாக 14/9/2026 அன்று ஜெனீவா ஐக்கிய நாடுகள் அவை முன்றலை இந்த ஈருருளி பயணம் சென்றடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவிலிருந்து ஐநாவை நோக்கிய இந்த ஈருருளி பயணத்துக்கு வலுச்சேர்க்க அனைத்து உறவுகளையும் 26/8/2026 பிரித்தானிய பிரதமர் இல்லத்துக்கு முன்பாக கூடுமாறு ஐரோப்பிய உறவுகளுக்கு ஐரோப்பா வாழ் இனமானம் உள்ள தமிழர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். இதை பகிர்வு செய்வதற்கான காரணம், எங்கோ ஒரு மூலையில் எங்கோ ஒரு நாட்டிலே தமிழர் தாயகத்தின் விடுதலைக்காகவும் தமிழர் தாயகம் சந்தித்த அநீதிகளுக்கு நீதி வேண்டியும் குறிப்பாக எங்கள் மக்கள் வகை தொகையின்றி சிங்கள தேசத்தினுடைய ஆட்சியாளர்களால் சிங்கள ஸ்ரீலங்கா என்கின்ற நாட்டினுடைய படைகளால் அதோடு கூட்டு சேர்ந்து இயங்குகின்ற சிங்கள காடையர்களால் முஸ்லீம் காடையர்களால் முஸ்லீம் ஊர்காவல் படையால் என்று எங்கள் மக்கள் எங்கெல்லாம் இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்டார்களோ அந்த இனப்படுகொலைகளுக்கான நீதி வேண்டிய பயணமாக எங்கள் மக்கள் இனமானம் உள்ள மக்கள் தொடர்ந்தும் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தியை பகிர்வு செய்வதற்கான காரணம். இப்போது இளைய தலைமுறை பிள்ளைகளும் அரசியல் ரீதியாக முனைப்பு பெற்று தங்களுடைய இனத்தின் மீதான அக்கறையை பல்வேறு நாடுகளிலும் அரசியல் பயணங்களூடாக வெளிப்படுத்துவதையும் நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். வரலாற்றை எங்கள் தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது நாளை எங்கள் வரலாறுக்காக எழுந்து நிற்கின்ற எங்கள் தமிழர் தாயகத்தின் நிமிர்வுகளாக அவர்கள் எங்களுக்கான விடியலை நோக்கி பயணப்படுவார்கள் என்பதற்கு இன்றைய தலைமுறை பிள்ளைகள் அரசியல் பயணங்களிலே எழுந்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் அதை தமிழினத்தின் குரல்களாக அவர்கள் ஒலிப்பது நாங்கள் கண்கூடாக காண்கின்ற விடயங்கள். எனவே உங்கள் வீடுகளிலும் எங்கள் இனத்துக்கு நடந்த இன அழிப்புகள் பற்றி இனப்படுகொலைகள் பற்றி
இதிலிருந்து எங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக செய்யப்பட்ட அரசியல் பயணங்கள் பற்றி, அகிம்சை போராட்டங்கள் பற்றி, சத்தியாகிரகங்கள் பற்றி, அந்த சத்தியாகிரகங்களும் அகிம்சை போராட்டங்களும் சிங்கள படைகளால், சிங்கள ஆட்சியாளர்களால் நசுக்கி ஒழிக்கப்பட்டது பற்றியும், அதன் பிறகே எங்கள் இளைஞர்களும் யுவதிகளும் தங்கள் கைகளிலே வேறு வழியில்லாமல் கருவிகளை தூக்கினார்கள் என்பது பற்றியும் வரலாற்றை சரியான முறையில் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். தமிழ் ஈழமே தீர்வு என்பது விடுதலை போராட்டத்தில் போராளிகள் எடுத்த முடிவல்ல. தந்தை செல்வா போன்ற அரசியல்வாதிகள் சிங்களத்தோடு இனியும் பேசி பயனில்லை, தமிழர்கள் இறையாண்மை கொண்ட நிலத்தின் மக்களாக சுய நிர்ணயோடு கூடிய சுயநிர்ணய உரிமையோடு கூடிய வாழ்வொன்றை வாழ்வதற்கு தலைப்படுவதே அந்த இனம், தமிழ் இனம் என்று சொல்லக்கூடிய எங்கள் இனம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான வழி என்பதை தந்தை செல்வா போன்றவர்கள் முடிவெடுத்து அதற்கான அரசியல் ஆணையத்தான் வட்டுக்கோட்டை தீர்மானமாக முன்வைத்தார்கள். தொடர்ந்தும் பேசி பேசி பயனில்லை என்பதும், பேச்சுவார்த்தைகள் மூலம் இணக்கம் காணப்பட்ட ஒப்பந்தங்கள் கிழித்தறியப்பட்டதும், அந்த கிழித்தறியப்பட்ட ஒப்பந்தங்கள் காய முன்பாகவே எங்கள் தமிழர்கள் இனப்படுகொலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதும், அரசியல் கைதிகள் சிறைகளுக்குள்ளேயே படுகொலைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதுமான வரலாறுகள் நீண்டபோதுதான் இனி சிங்களத்தோடு பேசி பயனில்லை, தமிழர்கள் பிரிந்து சென்று வாழ்வதே தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வாக அமையும் என்பதை தந்தை செல்வா போன்ற அரசியல் தலைவர்களே முடிவெடுத்தார்கள். அதைத்தான் 76ஆம் ஆண்டிலே வட்டுக்கோட்டை தீர்மானமாக கொண்டு வந்து அதற்கு 77ஆம் ஆண்டு தேர்தலிலே மக்கள் ஆணையை கேட்டார்கள். அதற்கு ஏகோபித்த மக்கள் ஆதரவு பெருவாரியாக தேர்தல் ஆணையாக கிடைத்தது. வரலாற்றை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வரலாற்றை மறந்து போகிற இனம் விடுதலை பெற்றதாக வரலாறே இல்லை.

0: நேர்களை இதுவரை தமிழ் தாயகத்தினுடைய நினைவு பகிர்வுகளாக பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்க கேட்டீர்கள். நேரம் 3:59 விளம்பரங்களை தொடர்ந்து செய்தி சுருக்கம் ஒலிக்கும். அதைத் தொடர்ந்து நேர்கள் உங்கள் விருப்பத்திலேயே பாடல்களை 5 வரை கேட்டு சிறப்பிக்கலாம்.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
6: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெருமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அணையுங்கள். PS சுதாகரன் 416-292-0033 416-292-0033.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன் 9054568433.

ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளின் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணியின் 49வது நாளில் மேலும் 15 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் புதிதாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டும் இருக்கின்றன. மாகாண சபை முறைமை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான இறுதி தீர்வாகாது என்றும், சமஷ்டி அடிப்படையிலான தீர்வே தமது கட்சியின் உறுதியான நிலைப்பாடு என்றும் தமிழ் மக்கள் கூட்டணியின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் யாழ்ப்பாண மாநகர முதல்வருமான சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராகவும் பெண்களுக்கான உரிய தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் தமிழக பேரவையில் தமிழக முதல்வர் தனித்தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றார்.

கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் ஷடோ இமிக்ரேஷன் அமைச்சருமான ரெம்பல் கார்னர் கடுமையான குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்ட வெளிநாட்டினர் நாடு கடத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக நீதிபதிகளின் அவர்களுக்கு குறைவான தண்டனைகளை விதிப்பதை தடுக்கும் வகையில் குற்றவியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று கூட்டாட்சி அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டார். கொலம்பியா நிலநடுக்கத்தினால் உயிரிழப்பு எண்ணிக்கை 241 உயர்ந்த நிலையில் கட்டடங்களுக்குள் சிக்கி உள்ளவர்களை கண்டறிய மீட்புக் குழுவினர் தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சிஎம்ஆர் தமிழப்பம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.

0: CanSmile Dental, orthodontics, implants, oral surgeries, emergency dental care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. CanSmile Dental.
1: நேரம் 4:05. இந்த பொழுதிலே உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்கலாம். தொடர்ந்து 5 மணி வரை நீங்கள் உங்கள் விருப்பத்துக்குரிய பாடல்களை கேட்க அழைக்கலாம். 416-593-0055 அழைப்போடு காத்திருக்கின்ற நேர்கள் வணக்கம்.
2: வணக்கம்,
1: சிவபாலன் சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: முதல்ல மாவீரர்களுக்கும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேட்க விரும்பும் பாடல் நாளை நமதே அந்த பாடல்
1: ஒலிக்கிறது உங்கள் தெளிவாக. நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
2: மிக்க நன்றி. வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எஸ் பி பாலாகியோர் இணைந்து பாடிய பாடலாக நாளை நமது திரைக்காக ஒலித்தது.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
2: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: Everything okay, no problem. Andichinam
5: bar kalam closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155, 416-268-0155.
4: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.
8: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
2: 416-897-0919. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அழைப்பில் இருக்கின்ற இடத்தினர் வணக்கம்.
9: ஓ வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
0: வணக்கம்.
9: நான் கேட்கும் பாடல் வந்து அழகிய நீயும் பொங்காது. அந்த பாடல் வந்து பார்வதி சிவகுமாரம் முடிஞ்சது.

0: பாடல்கள். அதுக்கு முன் வந்து தமிழ் ஈழத்தின் நில அமைப்புக்காக தங்கள் உயிர்களை ஈழம் செய்த அனைத்து மாவீரர்களுக்கும், இன்றைய தினம் படுகொலை செய்யப்பட்ட 56 பொதுமக்களுக்கும், அதனால இந்திய இராணுவம் ஸ்ரீலங்கா இராணுவத்தாலும் இன படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் எனது அந்த
1: நல்லதொரு பாடல், நல்லதொரு பாடல் தெரிவது குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். இது ஒரு பெண் போராளி எழுதிய பாடல். இதிலே அழகாக அந்த வரிகளை, அவர் ஒரு பெண் போராளி எழுதிய பாடல், அவர் நான் கடல் சார்ந்த ஒரு பெண் போராளி, அதாவது கடல் அணி சார்ந்த ஒரு பெண் போராளி, அவர் எழுதிய அந்த வரிகள் அழகாக இருக்கும். அவர் ஒரு இலக்கக்காக காத்திருக்கின்ற பொழுது அந்த சூழலை அவ்வளவு சிறப்பாக அந்த பாடலை அமைத்திருப்பார். ஒரு இலக்கக்காக காத்திருக்கிற போது அந்த திரை கடலைகள் வந்து அந்த இலக்கை மறைக்கிற போது அந்த கடலோடு அவர் பேசிக்கொள்வது போல அந்த பாடல் அழகாக அமைந்திருக்கும். அதாவது, சற்றேனும் அமைதியாக இருந்துவிடு, பகை முழுவதையும் நான் பொடிப்படையாய் முடித்து விடுவேன் என்ற அந்த அலையை கொஞ்சம் பொங்காமல் இருந்து கேட்கிற அந்த ஒரு கடல் அன்னைக்கும் தனக்குமான ஒரு உரையாடலாக அந்த பாடலை எழுதியிருப்பார். கத்தாதை அலையை கணப்பொழுது ஏதோ சத்தங்கள் கேட்கிறது கடல் மீது என்று சொல்லிவிட்டு அடுத்த வரிகள் அவ்வாறு அமைத்திருப்பார். அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொரு வரியும் அந்த ஒரு மகளாக இருந்து தன் தாயிடம் கேட்பது போல, கடல் அன்னை என்கின்ற சொல்லக்கூடிய தாயிடம் ஒரு மகளாக இருந்து கேட்கின்ற ஒரு வாஞ்சி அந்த பாடல்கள் அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார். நல்லதொரு பாடல் தெரிவு கேளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
0: கேட்கும்போது
1: நிச்சயமா நிச்சயமா நன்றி, மீண்டும் சந்திக்கலாம்.
0: நன்றி, வணக்கம்.

0: எத்தனை எத்தனை ஆளுமைகளை எங்கள் மண் எங்கள் காலத்திலே தந்திருக்கிறது என்பதை இதுபோன்ற பாடல்கள் உணர்த்துகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேருக்கு முன்பாக சில விளம்பரங்களை சந்தித்துக் கொண்டு அடுத்த நேரை சந்திக்கலாம். நேரம் 4:20.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
1: கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் திருவிழி பாடல்கள். நேரம் 4:22 இருக்கிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொள்ளும் அடுத்த நேரை சந்திக்கலாம். இந்த விழியில் அழைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
3: எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்சது சில விஷயங்கள் தான், இயற்கையோட காடு கடல் அப்படியான ஒரு சில விஷயங்கள். அந்த விஷயம் இதில் எனக்கு தண்ணியும் ஒளியும் கலக்கேக்கில் எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும். அந்த வகையில் வெள்ளி நிலா வெள்ளி நிலா விளக்கேற்றும் நேரம், அது எப்படி கடலோட சேர்ந்து சங்கமிக்கும் என்பதை எல்லோரும் கேட்டும் அழுவோம். நன்றி.
0: ஒலிக்கிறது பாடல் உங்களுக்காக. நன்றி. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு. இசைவாணர் கண்ணனின் இசையில் உருவாகிய பாடல். இந்த பாடல் வெளிவந்தபோது தமிழ் இளமே திரும்பி பார்த்தது. உலகளாவிய ரீதியிலே ஈழத்தை நேசிக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு ஈர்ப்பை கொடுத்த பாடல். அவ்வளவு அற்புதமான இசை கோலம், அதுபோலவே வரிகள், பாடிய குரல்கள், ஒரு நாளாந்த நெய்தல் நில மக்களுடைய நாளாந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற ஒரு பாடலாக இந்த அந்த இருவட்டினுடைய பேரும் நெய்தல் தான். நெய்தல் என்கின்ற இருவட்டிலிருந்து அந்த பாடல் உருவாகி இருந்தது. அந்த கடலும் கடல் சார்ந்த மக்களும் அவருடைய வாழ்க்கையும் பிரதிபலிக்கின்ற பாடலாக இந்த பாடல் அவ்வளவு அற்புதமான இசைக்கோலத்திலும் வரிகளிலும், அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்த குரல் ஆளுமைகளிலும் அந்த பாடல் என்றைக்கும் மக்களை ஈர்க்கின்ற பாடலாகவே இருக்கிறது. கேட்கலாம் இப்போது.

0: ஊரடங்கும் சாமத்திலே யாருமற்ற நேரத்திலே காரிருட்டில் படகெடுத்து போவோம். நேவி கண்டுவிட்டால் கடலில் நாங்கள் சாவோம். பேருமின்றி ஊருமின்றி பெற்றவளின் முத்தமின்றி ஈர உடல் கரை ஒதுங்கும் காலை. எத்தனை வரிகள்! அது அந்த மண்ணின் மக்களுக்கே தெரிந்த வழிகள். நெய்த நிலமும் அது சார்ந்த வாழ்வும் இப்பொழுதும் வலி கொண்டதாகவே இருந்தது. எங்கள் தேசத்திலே கடல் அணிகள் சார்ந்த பிள்ளைகளுடைய எழுச்சி பெரும்பரை அந்த மக்களுக்கு அந்த சோகம் இருந்தது. பிறகு தமிழ் ஈழத்தினுடைய விடுதலை சார பயணத்திலே கடல் அணிகளுடைய எழுச்சி என்பது அந்த மக்களின் சோகத்தை மாற்றி ஒரு நிமிர்வுக்குரிய வாழ்க்கை அந்த மக்களுக்கு கொடுத்திருந்தது இறுதி காலங்கள் வரை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மக்களுடைய நிமிர்வுக்காகவே பல கந்தக பூக்களாக பல போராளிகள் மாவீரர்களாக தங்கள் உயிர்களை விதைத்தார்கள் என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழப்பம் காற்றலை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-4765-4661.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
4: சுகந்தன் 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் திருவிரை பாடல்கள்.

0: ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் அழகான வரிகளை அந்த பாடலும் உள்ளடக்கியிருந்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காட்டலை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.1.

0: நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374 416-561-0374.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
8: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
9: நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழகம் காற்றலை நிகழ்ச்சியுடன் இணைகின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். அழைப்பில் வணக்கம்.
10: வணக்கம் ஜோகா.
9: வணக்கம் ஜோகா, நலம் தானே?
10: நலமா இருக்கிறேன். நீங்க நலம்?
9: நலம் சொல்லுங்கள். என்ன பாடல் கேட்க போறீங்க?
10: எனக்கு சின்ன சின்ன கண்ணில் வந்து மின்னல் விளையாடிடும், அந்த பாடல்
9: கேட்போம். நல்லதொரு பாடல். இந்த பாடலும் கூட கடலுக்கு போன தன்னுடைய சகோதரன் சிங்கள இராணுவத்தால் படுகொலை செய்யப்படுகின்ற நிலையில் மூத்த சகோதரன் பாடுவது போல அமையக்கூடிய காட்சிப்படுத்தலை கொண்ட ஒரு பாடல் தான். அதை காட்சிப்படுத்தலை பார்த்தால் இன்னும் அழகாக இருக்கும் அந்த பாடல். வரிகளை கேட்பதோடு வரிகளோடு சேர்த்து அந்த காட்சிப்படுத்தல் அந்த பாடலுடைய உள்ளுணர்வை சரியாக புலப்படுத்தும். எல்லாமே அந்த கடல் சார்ந்த வாழ்க்கையோடு சார்ந்த பாடல் தான் இப்போது நீங்கள் கேட்பதுமான பாடல் அமைகிறது. நன்றி அந்த பாடல் தெரிவிக்கும் முதல்ல. என்ன இப்படியான பாடல்களை தேடி கேட்பது என்பது பெரிய விடயம். ஒலிக்கிறது பாடல் கேளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.

0: தன்னுடைய தந்தையாரோடு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தன்னுடைய இளையவன், தன்னுடைய சகோதரன் சிங்கள கடற்படையால் கொல்லப்பட்ட நிலையில், பிறகு அந்த சூழலையொட்டி அந்த கொல்லப்பட்ட சிறுவனுடைய அந்த தம்பியாருடைய தமையன் பாடுகின்ற ஒரு பாடலாகவே இந்த பாடல் காட்சிப்படுத்தப்பட்டது. இதில் மிக முக்கியமான விடயம், இந்த பாடல் காட்சியிலே யார் நடித்தாரோ அவர் பிறகு அதே மாதிரி ஒரு கந்தகப்பூவாக தேச, அதாவது எங்களுடைய தாயக விடுதலைக்காக தன் உயிரை கொடுத்திருந்தார். இந்த பாடலிலே, இந்த திரைப்படத்திலே அவர் எவ்வாறு தோன்றி நடித்தாரோ அதே போன்ற ஒரு உயிர் விதைப்பை, எங்கள் மண்ணுக்கான உயிர் விதைப்பாக அவர் செய்திருந்தார். அதுவும் கடல் சார்ந்த ஒரு கந்தகப்பூவாகத்தான் அவர் தன்னுடைய உயிரை விதைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆயிரம் ஆயிரம் தியாகங்கள், ஆயிரம் ஆயிரம் உயிர் விதைப்புகள், இந்த மண் நிமிர வேண்டும் என்பதற்காக, எங்கள் மக்கள் மனமகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காக, யாருக்கும் அடிமைகளாக இல்லாமல், யாருக்கும் குற்றவியல் செய்யாமல், தலை நிமிர்வான வாழ்வொன்றை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை விதைப்புகளும் நிகழ்ந்திருக்கிறது. அதை மனதில் கொள்கின்ற சமூகமாக, அவர்களை போற்றுகின்ற கொண்டாடுகின்ற மக்களாக நாங்கள் இருப்பது ஒரு காலக்கடமையாக இருக்கக்கூடியது என்பதையும் நினைவில் கொள்ளலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் காற்றலை. இது உங்களுக்கான நிகழ்ச்சியிலே உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு up to $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran 416-292-0033. பிரிமல் டொயோட்டா .com.
4: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
5: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேரம் 4:51. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் காற்றலை. இது உங்கள் விருப்பத்திலே பாடல்கள் ஒலிக்கும் நேரம். அழைப்போடு காத்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: வணக்கம் தேவகுமார், சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போறீங்க?
7: எனக்கு சல்லியர் படத்திலே இருந்து ஊரே ஊரே அந்த பாடல்ல கேட்போம். அதுக்கு முதல் நமது மாவீரர் அழகம் இனப்படுகொலைக்கு உள்ளான
0: நன்றி. இந்த பாடல் தெரிவுக்கு நன்றி. இப்படியான பாடல்களை தேடி கேட்பது ஒரு அழகான விடயம். இந்த திரைப்படமும் கூட நிறைய போராட்டத்துக்கு பிறகு நிறைய தடைகளை தாண்டி வெளிவந்த ஒரு திரைப்படம். கள மருத்துவ போராளிகள் பற்றிய வாழ்க்கை வரலாற்றை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு திரைப்படம் தான். அழகான அந்த சல்லியர்கள் என்ற பெயரை அவ்வளவு தேடி தேடி வைத்த ஒரு அழகான பெயர். ஒரு மிக பொருத்தமான ஒரு தூய தமிழ் சொல் சல்லியர்கள் என்பது. மிக தொன்மையான வரலாற்றோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெயரும் கூட அந்த சல்லியர்கள் என்பது. அழகான அந்த திரைப்படத்திலும் உணர்வுபூர்வமாக பல்வேறு விடயங்களை பதிவாக்கியிருந்தார்கள். இங்கே கனடாவிலே திரையரங்குகளிலே சிறப்பு காட்சிகள் காண்பிக்கப்பட்டது என்பதும் சொல்லிக்கொள்ளக்கூடியது. ஒலிக்கிறது உங்கள் தெளிவாக பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி.
0: வணக்கம். இது கிட்டு அவர்களுடைய வரிகளிலே கென் மற்றும் ஈஸ்வர் ஆகியோருடைய இசையிலே உருவாகிய பாடல். பாடலை பாடியிருப்பது கென், ஈஸ்வர் மற்றும் அருண் ஆகியோர். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சல்லியர்கள். இது கள மருத்துவ போராளிகளின் வாழ்க்கை வரலாற்றை திரைக்காவியமாக்கிய ஒரு திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது.

0: அந்த பாடல் சல்லியர்கள் என்கின்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்த பாடல். அது ஈழம் சார்ந்த ஒரு திரைப்படமாக வெளிவந்தது, தமிழீழம் சார்ந்த திரைப்படமாக வெளிவந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பரங்களை தொடர்ந்து நிகழ்ச்சியின் அடுத்த நேரே சந்திக்கலாம்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
2: வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டு பரிசியம்மார் தமிழகம் காட்டில். இது உங்கள் விருப்பத்திலேயே பாடல்கள் ஒலிக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேர் யாரென்று பேசலாம் இந்த வேளையிலே. அழைப்போடு வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நான் சிவானந்தன் கதைக்கண்டு.
0: சொல்லுங்க சிவானந்தன், என்ன பாடல் உங்கள் தெரிவாக்க போறீங்க?
7: எங்கள் தமிழினம் தூங்குவதோ சொந்த மண்ணுக்கு எங்குவதோ என்ற பாட்டை கேட்கின்றேன்.
0: ஒலிக்கிறது உங்கள் தெரிவாக அந்த பாடல். நன்றி நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டமைக்கு
7: நன்றி. நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கின்ற இந்த பாடலோடு இன்றைய அதிகாலை பொழுது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு குறைகிறது. நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு நன்றி. பிறந்திருக்கின்ற இந்த புதிய நாள் எல்லோருக்குமே சிறந்த நாளாக, மகிழ்ச்சியான பாதுகாப்பான நாளாக அமைய வேண்டும் என்கின்ற நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்னொரு காற்றலையில் காற்றலை பொழுதோடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பும் நன்றியும் பகிர்ந்து இந்த பொழுதில் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் அருண்குமார். தொடர்ந்து நிகழ்ச்சிகளிலே ராம் பிரசன் இணைந்திருப்பார். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நன்றி அருண்குமார். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 12 2026 புதன்கிழமை. தொடர்வது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கை.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் தொழில் எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்காக நடத்தப்படும் தொழில்திறன் எதிர்பார்ப்பு பரீட்சையை தாய்மொழியில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர காவல்துறையினர் லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்க வசதியாக பிரத்யேக தொலைபேசி எண்ணை சென்னை காவல்துறை ஆணையகம் வெளியிட்டிருக்கின்றது. கனேடிய ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைமை அதிகாரி ரிக்ஹிலிய நேஷனல் பேங்க் ஆப் கனடாவின் மூலோபாய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். பிரான்சின் கட்டுரை சுருக்கங்களை உருவாக்க கூகுள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அந்த நாட்டின் போட்டி கண்காணிப்பு அமைப்பு தலையிட வேண்டுமென்று பிரான்ஸ் பத்திரிகை சங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: சவுதி அரேபியாவின் வேலைவாய்ப்புகளுக்காக புறப்படும் தொழில்திறன் மிக்க தொழிலாளர்களுக்காக நடத்தப்படும் தொழில்திறன் சரிபார்ப்பு பரீட்சையை எதிர்காலத்தில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் நடத்துவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு சவுதி அரேபியாவின் டக்மோல் ஹால்டிங் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இதனை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சவுதி அரேபியாவின் ரியாத் இலங்கை தூதரகத்தின் அறிக்கையை குறிப்பிட்டு அறிவித்திருக்கின்றது. ரியாத் இலங்கை தூதரகத்தினால் நீண்டகாலமாக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளின் பலனாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இதுவரை மொழி ரீதியிலான தடைகள் காரணமாக பரீட்சையை எதிர்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்கிய வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருக்கும் இலங்கையர்களுக்கு இது பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது எல்லையை நீடிப்பதற்கான அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இலங்கை சட்டத்திறனைகள் சங்கம் ஜனாதிபதி அருண்குமார திசாநாயக்கவை இன்று சந்திக்க உள்ளது. இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறுவதாக இலங்கை சட்டத்திறனைகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வரம்பை நீடிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்தம் கடந்த 7ஆம் தேதி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டது. நீதிபதிகளின் ஓய்வு வயது வரம்பு உட்பட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கவிடம் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்ததாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மகாநாயக்க தேரர்களினால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் உட்பட்ட அனைத்து விடயங்களையும் பரிசீலித்த பின்னர் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய அரசாங்கம் என்ற வகையில் தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையின் சிவில் விமான பாதுகாப்புத்துறையில் வசந்தி முருகேசு புதிய வரலாற்றை படைத்திருக்கின்றார். ஏர்போர்ட் அண்ட் ஏவியேஷன் சர்வீசஸ் லிமிடெட் நிறுவனத்தில் பாதுகாப்பு மார்ஷலாக பதவியேற்றிருக்கின்ற அவர் இந்த பதவியை வகிக்கும் இலங்கையின் முதல் பெண் என்ற பெருமையை பெற்றிருக்கின்றார். அவரது நியமனம் இலங்கையின் சிவில் விமான பாதுகாப்புத்துறையில் பெண்களின் பங்களிப்புக்கான முக்கிய மைல்கல்லாக அமைந்திருக்கின்றது. கொழும்பு பொருள மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் விநியோகித்து வந்ததாக சந்தேகப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்கிச பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையின் போது 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 100 கிராம் ஐஸ் மற்றும் 20 கிராம் ஹெரோயின் ஆகிய போதைப்பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கின்றனர். முன்னதாக போதைப்பொருள் தொகுதியுடன் 32 வயதான ஒருவர், தேவள பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கல்கிச பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரிடம் சம்பந்தப்பட்ட விசாரணையின் போது மெகசின் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதி ஒருவர் வாட்ஸ்அப் அழைப்பு மூலம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த போதைப்பொருளை சேகரித்ததாக தெரிவித்திருக்கின்றார். அந்த போதைப்பொருள் வனத்த வீதியில் உள்ள பிறரு நபரிடம் ஒப்படைக்கப்பட திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் தகவல் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து கல்கச பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் பொறுப்பதிகாரியின் வழிகாட்டுதலின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போதே போதைப்பொருளை பெற்றுக்கொள்ள வந்ததாக கூறப்படும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.
1: இந்திய செய்திகள்.
0: சென்னை மாநகர காவல்துறையினர் லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்க வசதியாக பிரத்யேக தொலைபேசி இலக்கத்தை சென்னை காவல்துறை ஆணையகம் வெளியிட்டிருக்கின்றது. சென்னை காவல்துறையில் முதல் முறையாக ஊழல் ஒழிப்புக்கான தனிப்பிரிவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிந்து கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. காவல் நிலையங்களுக்கு வருபவர்களிடம் காவல்துறை லஞ்சம் பெற்றால் வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும், விசாரணையில் லஞ்சம் பெற்றது உறுதியானால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதிதாக தொடங்கப்பட்ட பிரிவில் கூடுதல் எஸ்பி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. தேவை ஏற்பட்டால் மேலதிகமாக காவல்துறையினரும் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் அமைக்கப்படும் புதிய பிரிவின் செயற்பாட்டை தொடர்ந்து ஏனைய மாவட்டங்களில் உள்ள காவல்துறையிலும் ஊழல் ஒழிப்பு பிரிவு ஆரம்பிக்கப்படும் என்று காவல்துறை உயரதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 4ஆம் தேதி ஏர் இந்தியாவின் விமானம் 137 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்களோடு டெல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது ஒடிசா வான்வெளியில் விமானம் திடீரென நடுவானில் 300 அடி கீழே இறங்கி மிகவும் குலுங்கியது. இந்த திடீர் குலுக்கலினால் விமானத்தில் இருந்த 20 பயணிகள் மற்றும் 4 ஊழியர்கள் காயமடைந்தனர். அவர்கள் டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விமானம் பாதுகாப்பாக டெல்லியில் தரையிறக்கப்பட்ட பிறகு விதிகளின்படி விமானிகளுக்கு போதைப்பொருள் பரிசோதனை நடத்தப்பட்டிருந்தது. முதல்கட்ட தலைமை விமானிக்கு நடத்தப்பட்ட ஆரம்ப கட்ட சோதனையிலேயே சந்தேகம் எழுந்ததை அடுத்து அவரது மாதிரிகள் தீவிர ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்தன. தற்போதைய இறுதி அறிக்கையில் அவர் கஞ்சா புகைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தகவல்கள் தெரிவித்தன. ஆனால் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னமும் வெளிவரவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் அதிகாலை செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் குழுக்கள் முன்னேற்றம் கண்டு வருவதாகவும், கடந்த 2 வாரங்களில் பல தீப்பரவல்கள் அணைக்கப்பட்டதாகவும், மேலும் கட்டுப்பாடின்றி எரியும் தீகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதாகவும் ஒன்டாரியோவின் இயற்கை வள அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு காட்டுத்தீ பருவம் மிகவும் அசாதாரணமாக இல்லை என்றும், ஆனால் எரிந்த பகுதியின் அளவை பொறுத்தவரை இது முந்தைய ஆண்டுகளில் காணப்பட்டதை விட மிக அதிகமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஒன்டாரியோ தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய காட்டுத்தீயை பதிவு செய்துள்ளது. அதன் உச்சத்தில் 3500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அது பரவியிருப்பதாகவும், இது அண்மை ஆண்டுகளில் ஏற்பட்ட மற்றொரு பெரிய தீ விபத்தின் அளவை விட சுமார் 2 மடங்கு பெரியது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஒன்டாரியோ இன்னும் அபாயத்திலிருந்து முழுமையாக விடுபடவில்லை என்றும், ஆனால் குழுக்கள் பணியை செய்து முடிப்பார்கள் என்று தாம் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தீ விபத்து காரணமாக மாகாணம் முழுவதிலும் 14 சமூகங்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றன. மேலும் 6 சமூகங்கள் ஏற்கனவே தங்கள் வீடுகளுக்கு திரும்பிவிட்டன என்றும், அதே நேரத்தில் சுமார் 1150 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டவர்களில் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குடியிருப்புக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டால் மக்கள் இயற்கை வளங்கள் அமைச்சகத்தின் வெளியேற்ற உத்தரவுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்றும், அவர்கள் உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் ஹாரிஸ் மேலும் தெரிவித்தார். கனேடிய ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைமை அதிகாரி ரிக் ஹீலிய நேஷனல் பேங்க் ஆப் கனடாவின் மூலோபாய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். கனேடிய ஆயுதப்படைகளில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய ஹீலிய மேம்பட்ட உற்பத்தி மற்றும் விண்வெளித்துறை சார்ந்த நிறுவனங்கள் உட்பட வங்கியின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு துறை சார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனம் குறித்து நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில், பாதுகாப்புத்துறையில் நாடு குறிப்பிடத்தக்க முதலீடுகளை மேற்கொள்ளும் காலகட்டத்துக்குள் நுழைந்திருப்பதாக ஹீலிய தெரிவித்தார். அதிகரித்து வரும் சிக்கலான உலகில் நாடு தனது மீள்திறன், போட்டித்தன்மை மற்றும் மூலோபாய திறன்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வரும் நிலையில் நேஷனல் வங்கியின் தலைமை குழுவோடு இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: உலகச் செய்திகள்.
0: ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு திட்ட முன்மொழிவை அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்களிடம் யுக்ரைன் சமர்ப்பித்திருப்பதாகவும், அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் தனது நாடாளுமன்ற தேர்தலை சாக்காக பயன்படுத்தி ரஷ்யா புதிய படைகளை திரட்டுவதாகவும் அறிவிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். தங்கள் முன்மொழிவுகளை அமெரிக்க தரப்பிடம் தெரிவித்திருப்பதாக யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தனது இரவு நேர காணொலி உரையில் தெரிவித்தார். ஈரானுடனான மோதல் ஆரம்பித்ததில் இருந்து பெருமளவில் முடங்கியிருக்கின்ற அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான புதிய முன்மொழிவுகள் குறித்த ஜெலன்ஸ்கியின் இந்த அறிவிப்பு அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் விரைவில் தங்கள் இரண்டு நாடுகளுக்கும் வருவார்கள் என்று ரஷ்யாவும் யுக்ரைனும் தெரிவித்த நிலையில் வெளியாகியிருக்கின்றது. மேலும் அமெரிக்கா தங்களின் பாதுகாப்பை, குறிப்பாக வான் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவ முடியும் என்றும், அத்துடன் போரை நீடிப்பதற்கு பதிலாக அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்களை மாற்றுவதற்கு ரஷ்யாவின் மீது அழுத்தம் கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த முன்மொழிவுகள் குறித்த எந்த விவரங்களையும் அவர் வெளியிடவில்லை. கட்டுரை சுருக்கங்களை உருவாக்க கூகுள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அந்த நாட்டின் போட்டி கண்காணிப்பு அமைப்பு தலையிட வேண்டுமென்று பிரான்ஸ் பத்திரிகை சங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. இந்த அம்சம் செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளுக்கான வாசகர் வருகையை குறைப்பதாக அது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. மெட்டா மற்றும் பாரம்பரிய ஊடக வெளியீட்டாளர்கள் சம்பந்தப்பட்ட தனது முந்தைய உத்தரவுகளைப் போன்றே ஒழுங்குமுறை ஆணையகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பொது தகவல் பத்திரிகையின் கூட்டமைப்பு வலியுறுத்தியிருக்கின்றது. பிரெஞ்சு செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளை பிரதித்துவப்படுத்தும் பொது தகவல் பத்திரிகைகளின் கூட்டமைப்பு முன் ஆலோசனைகள் இன்றி கூகுள் அண்மையில் அறிமுகப்படுத்திய செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட கட்டுரை சுருக்கங்களை எதிர்ப்பதாக கூறியிருக்கின்றது. கூகுள் வெளியீட்டாளர்களோடு கலந்துரையாடவும் செயற்கை நுண்ணறிவு கருவிகளினால் அவர்களின் உள்ளடக்கத்தை பயன்படுத்துவதற்கான இழப்பீடு குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்யவும் கோரும் நடவடிக்கைகளை பரிசீலிக்குமாறு போட்டி ஒழுங்குமுறை ஆணையத்திடம் அந்த குழு கூறியிருக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சவுதி அரேபியாவில் தொழில் எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்காக நடத்தப்படுகின்ற தொழில்திறன் சரிபார்ப்பு பரீட்சையை தாய்மொழியில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர காவல்துறையினர் லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் முறைப்பாடளிக்க வசதியாக பிரத்யேக தொலைபேசி எண்ணை சென்னை காவல்துறை ஆணையகம் வெளியிட்டிருக்கின்றது. கனேடிய ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைமை அதிகாரி ரிஹீலிய நேஷனல் பேங்க் ஆப் கனடாவின் மூலோபாய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரான்சில் கட்டுரை சுருக்கங்களை உருவாக்க கூகுள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அந்த நாட்டின் போட்டி கண்காணிப்பு அமைப்பு தலையிட வேண்டுமென்று பிரான்ஸ் பத்திரிகையாளர் சங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து $150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து $1,200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
0: மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-6-7-2-0-0-1-5-5-7-2-0-0-1-5-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
5: சோபா சந்திரசேகர் பாடும் பாடல் ஒலிபரப்பாகின்றது.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோ போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
4: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சி.

மெய்க்கும் பொய்க்கும் மிக முக்கியமான வித்தியாசம் என்ன? பொய் சொன்னால் உடனடி பலன் கிடைக்கிறது, மெய் சொன்னால் பலன் ஏற்பட கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுகிறது. இதற்கு

மறைமுகமாக பொய் சொல்லியே வாழ்ந்து விடலாம் என்று மட்டும் கனவு கண்டு விட வேண்டாம். ஏனென்றால் பொய் சொல்லி வாழும் வாழ்க்கை பகற்கனவு போல பலிக்காமல் போய்விடும் என்பது மட்டுமல்ல, அது நிலைக்கவும் செய்யாது. மணற்கூட்டை போல ஒரு பொய் சொன்னால் இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படி பொய் கூறுவது சங்கிலி தொடர் ஆகிவிட மெய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பமே இல்லாமல் போய்விடுகிறது. மெய் சொல்லி வாழ்ந்தால் எதற்கும் மனம் கலங்க வேண்டியது இல்லை. பின்னால் என்ன ஆகுமோ என்று மனசு குறுகுறுக்க வேண்டியதும் இல்லை. மனசாட்சிக்கு பயப்படவும் வேண்டியதில்லை. பொய் சொல்லி வாழ்கின்றவனால் இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று கேட்டால் அது ஒருபோதும் முடிவதில்லை. பொய் சொல்லி உடனடியாக சொத்து சேர்த்துக் கொள்ளலாம், அல்லது நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம். ஆனால் அந்த குற்ற வெளிப்பட்டு விடும் போது தூக்கு போட்டு தொங்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவமானத்தில் துடிக்க நேரிடும். அதனால் வீடு கட்டினால் சின்னதாக இருப்பினும் மெய்யிலும் வீட்டை கட்டுங்கள். பெரியதாக இருக்க வேண்டும் என்று பொய் வீடு கட்டினால் அது தரைமட்டமாகிவிடும். இதைத்தான் பழமொழியில் மெய் சொல்லி கெட்டவனும் இல்லை, பொய் சொல்லி வாழ்ந்தவனும் இல்லை என்கின்றார்கள். நல்லதே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான்

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 41. கல்லாமை. அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். அரங்கு இன்றி வட்டாடியற்றே, நிரம்பிய நூலின்றி கோட்டிகுழல். நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் என்பது கட்டம் போடாமல் தாயம் உருட்டுவது போலாகும்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 647-522-1775.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 4167022221672J.ca. Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da. Tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
7: அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்கார்ப்ரோ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்டன் OB Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

0: இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவியை நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 12 2026 புதன்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நேர்கள் கேட்க இருப்பது புத்தம் புது காலை.
1: இசையால் உலகையாளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.9.

ஆகஸ்ட் 12 2026 புதன்கிழமை காலை ஒலிபரப்பில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது முதல் 9 மணி வரை நீங்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். மறந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நீங்கள் சிஎம்ஆர் காற்றலையில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்.

CIMR தமிழ் FM 101.3 செய்திகள். விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கைக்கான புதிய சீன தூதுவராக பொறுப்பேற்கவுள்ள வெய் ஹவாசியாங் தமது உத்தியோகபூர்வ பணிகளை ஆரம்பிப்பதற்காக ஆகஸ்ட் 11 தேதி கொழும்பை சென்றடைந்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த ஊடகவியலாளருமான ஆறுமுகம் சபேஸ்வரனின் புகழுடலுக்கு யாழ் ஊடக அமையத்தில் நேற்றிரவு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் குழுவினரால் பச்சிலைப்பள்ளி பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட தர்மகேணி பகுதியில் 39 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்ட உப்பு உற்பத்தியின் முதலாவது அறுவடை நேற்று இடம்பெற்றது. அரசாங்கம் தெரிந்தே ரணில் விக்ரமசிங்கே அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறிக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்துச் சென்றிருப்பதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்துவரி உயர்த்தப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையாளர் சமீரன் விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக கூறிய ஆணையர் சமீரன், ஆட்சேபனை இருப்பின் 15 நாட்களுக்குள் வட்டார துணை ஆணையாளரிடம் மேன்முறையீடு செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரை தொடர்பாக மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டுமென்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் குர்லா பகுதியில் இன்று அதிகாலை சிராக் நகரின் ஹவுசியா சால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 முதல் 4 பேர் அதில் சிக்கியிருக்கலாம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 135,000 ஹெக்டேருக்கும் அதிகமான 1,350 சதுர கிலோமீட்டர் அரச நிலம் நவீன ஒப்பந்தங்கள் மற்றும் ஏனைய உடன்படிக்கைகள் மூலமாக பூர்வக்குடி மக்களுக்கு மாற்றுவதற்காக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அல்லது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வாரம் வெளியிடப்பட்ட மாகாண ஆவணங்களின் அறிக்கை தெரிவிக்கின்றது. மன உளைச்சல் பாதிப்புள்ள ஊழியர் ஒருவரை வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதிக்குமாறு அரசு துறைக்கு உத்தரவிட்ட மத்திய தொழிலாளர் வாரியத்தின் முடிவை மத்திய ஊழியர் சங்கம் வரவேற்றுள்ளது. மோங்டன் நகரம் திட்டமிடப்பட்டிருந்த வழிபாட்டு நிகழ்வை ரத்து செய்தது தங்கள் அமைப்பின் சாசன உரிமைகளை சார்ட்டர் ரைட்ஸை மீறும் செயல் என்று கண்டித்து கனடாவைச் சேர்ந்த கிறிஸ்தவ அமைப்பு மோங்டன் நகர நிர்வாகத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றது. துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பிறகு ஈரான் அச்சுறுத்தல் காரணமாக ரகசியமாக வேறு விமானத்திற்கு மாறி பயணித்ததை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். யமனில் ஈரான் ஆதரவு ஹூத்திகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் கடந்த ஆண்டு 153 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 243 பேர் காயமடைந்ததாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்புத் துறையினால் வெளியிடப்பட்ட மத்திய கொள்முதல் ஆவணங்களின்படி குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்கத்துறை நேரடி தொடர்பு மூலம் மின் அதிர்ச்சிகளை வழங்கக்கூடிய கையுறைகளை தனது ஆயிரக்கணக்கான அதிகாரிகளுக்கு வழங்க திட்டமிட்டிருக்கின்றது. இந்தியா சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்தியாவில் இருந்து அபுதாபிக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கு இலவச நுழைவு விசா வழங்குவதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு அறிவித்திருக்கின்றது. CIMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 18 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அக்ஷனா ஆருரன், ஷெனால் பாலகுமாரன் மற்றும் அக்ஷனா மயூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
7: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டுகொண்டீர்கள். ஈரானுடைய புரட்சிகர காவல்படையின் மூத்த ஆலோசகர் ஒரு பிரத்யேக நேர்காணலை வழங்கியிருக்கின்றார். அதில் அவர் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்க ஊடகங்களுக்கு அரிதாக பேட்டியளிக்கக்கூடிய இவ்வாறான தலைவர்கள் குறிப்பாக பல விடயங்களை குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் மூத்த ஆலோசகரும் தளபதியுமான முகமது ரிசா நக்வி அவர்கள் PBS நியூஸ் அவர் ஊடகத்துக்கு பிரத்யேக நேர்காணலை வழங்கியிருக்கின்றார். அந்த நேர்காணலில் போர் நிலை மற்றும் வெற்றி குறித்து தகவலை வெளியிட்டிருக்கின்றார். ஈரான் அமெரிக்க மோதல் வெற்றி ஈரானின் பக்கமே உள்ளது என்றும் அமெரிக்க ராணுவத்தின் பலவீனம் இந்த போரின் மூலம் வெளிப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுக்கு எதிராக எவ்வாறு போராடுவது என்பதை ஈரான் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். குறிப்பாக ஹோமூஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து பேசியிருக்கின்ற அவர் போர் சூழலில் தங்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்படக்கூடிய எந்தவொரு வழியையும் கட்டுப்படுத்துவதற்கு சர்வதேச சட்டப்படி தங்களுக்கு உரிமை உண்டு என்று தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஈரான் தினமும் பயன்படுத்துகின்ற ஏவுகணைகளை விட அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அணு ஆயுதங்கள் குறித்து அவர் கருத்து வெளியிடுகின்ற பொழுது ஈரானுக்கு அணு ஆயுதம் தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உலக மக்களின் ஆதரவும் இஸ்லாமிய கொள்கைகளுமே ஈரானின் பலம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு அழிவு என்று ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். டெட் டு அமெரிக்கா என்ற முழக்கம் அமெரிக்க மக்களை பற்றியது அல்ல என்றும் உலக நாடுகளை ஆக்கிரமிக்கக்கூடிய அமெரிக்க தலைமையை குறிப்பதே அந்த முழக்கம் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதே நேரத்தில் ஈரானுடைய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மொஸ்தபா கமீனி அவர்கள் பொதுவெளியில் தோன்றாததற்கு பாதுகாப்பு காரணங்களே முக்கிய காரணம் என்று அவர் உறுதியளித்திருக்கின்றார்.

0: பல்ராம் மற்றும் சித்ரா குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது பார்த்தாலே பரவசம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். தற்போதைய சாலை நிலவர தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கின்றோம்.
1: Good morning. We're off to a good start in terms of collisions and closures. Not spotting any major issues on the go if you're heading out through the GTA. The 401 eastbound just filling in through the Pearson Airport, and southbound on the Allen Road busy through Eglinton. If you're northbound on the 410, expect a backup due to road work. This is north of Beauvert, causing delays, and that continues right up until you approach the Mayfield area. Collision and closure free on the 400, and no issues on the DVP into and out of the downtown core. Celebrating 25 years, boatdealers.ca is Canada's boat listing platform. Platform, live your best life on the water. Buy or sell new and used boats with total ease at boatdealers.ca. With the latest traffic, I'm Samantha Diaz.
2: Vanakkam, this is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
0: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம். 416-903-9999. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: சிகரெட்
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. 6:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கைக்கான புதிய சீன தூதுவராக பொறுப்பேற்கவுள்ள வெய் ஹவாசியாங் தமது உத்தியோகபூர்வ பணிகளை ஆரம்பிப்பதற்காக ஆகஸ்ட் 11 கொழும்பை சென்றடைந்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த ஊடகவியலாளருமான ஆறுமுகம் சபேஸ்வரனின் புகழுடலுக்கு யாழ் ஊடக அமையத்தில் நேற்றிரவு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் குழுவினரால் பச்சிலைப்பள்ளி பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட தர்மகேணி பகுதியில் 39 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்ட உப்பு உற்பத்தியின் முதலாவது அறுவடை நேற்று இடம்பெற்றது. அரசாங்கம் தெரிந்தே ரணில் விக்ரமசிங்கே அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறிக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்துச் சென்றிருப்பதாக முன்னிலை சோசலிசக் கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்துவரி உயர்த்தப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையாளர் சமீரன் விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக கூறிய ஆணையர் சமீரன், ஆட்சேபனை இருப்பின் 15 நாட்களுக்குள் வட்டார துணை ஆணையாளரிடம் மேன்முறையீடு செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரை தொடர்பாக மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டுமென்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் குர்லா பகுதியில் இன்று அதிகாலை சிராக் நகரின் ஹவுசியா சால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 முதல் 4 பேர் அதில் சிக்கியிருக்கலாம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 135,000 ஹெக்டேருக்கும் அதிகமான 1,350 சதுர கிலோமீட்டர் அரச நிலம் நவீன ஒப்பந்தங்கள் மற்றும் ஏனைய உடன்படிக்கைகள் மூலமாக பூர்வக்குடி மக்களுக்கு மாற்றுவதற்காக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அல்லது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வாரம் வெளியிடப்பட்ட மாகாண ஆவணங்களின் அறிக்கை தெரிவிக்கின்றது. மன உளைச்சல் பாதிப்புள்ள ஊழியர் ஒருவரை வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதிக்குமாறு அரசு துறைக்கு உத்தரவிட்ட மத்திய தொழிலாளர் வாரியத்தின் முடிவை மத்திய ஊழியர் சங்கம் வரவேற்றுள்ளது. மோங்டன் நகரம் திட்டமிடப்பட்டிருந்த வழிபாட்டு நிகழ்வை ரத்து செய்தது தங்கள் அமைப்பின் சாசன உரிமைகளை சார்ட்டர் ரைட்ஸை மீறும் செயல் என்று கண்டித்து கனடாவைச் சேர்ந்த கிறிஸ்தவ அமைப்பு மோங்டன் நகர நிர்வாகத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றது. துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பிறகு ஈரான் அச்சுறுத்தல் காரணமாக ரகசியமாக வேறு விமானத்திற்கு மாறி பயணித்ததை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். யமனில் ஈரான் ஆதரவு ஹூத்திகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் கடந்த ஆண்டு 153 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 243 பேர் காயமடைந்ததாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்புத் துறையினால் வெளியிடப்பட்ட மத்திய கொள்முதல் ஆவணங்களின்படி குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்கத்துறை நேரடி தொடர்பு மூலம் மின் அதிர்ச்சிகளை வழங்கக்கூடிய கையுறைகளை தனது ஆயிரக்கணக்கான அதிகாரிகளுக்கு வழங்க திட்டமிட்டிருக்கின்றது. இந்தியா சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்தியாவில் இருந்து அபுதாபிக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கு இலவச நுழைவு விசா வழங்குவதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு அறிவித்திருக்கின்றது.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.

டொரண்டோவின் தற்போது ஓப்பன்ல 20 பாகை செல்சியஸ் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று மிக மெதுவாகவே வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி ஓப்பன்ல 24 பாகை செல்சியஸ், குறைந்த ஓப்பன்ல 17 பாகை செல்சியஸ். ஆங்காங்கே மழை தூறல்கள் சில பகுதிகளில் இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நாளைய தினம் அதிகுடி ஓப்பன்ல 28 பாகை செல்சியஸ், குறைந்த ஓப்பன்ல 16 பாகை செல்சியஸ். வெள்ளிக்கிழமை ஓப்பன்ல

0: 24 பாகை செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸாக இருக்கும்.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
2: மருதமடு அன்னையின் பெருவிழா ஆகஸ்ட் மாதம் 15 தேதி சனிக்கிழமை தூய ஆரோக்கிய அன்னை பங்கு ஆலயத்தில் காலை 11:30 சிவமாலையும் 12 திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து திருச்சிர் பகவானியும் நடைபெறும். 6 4 7 3 8 8 4 0 3 8. ஒன்டாரியோ இலங்கை ஓய்வூதிய சங்கத்தின் 16th வருடாந்த பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் மாதம் 15 திகதி சனிக்கிழமை காலை 9 முதல், இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்திருக்கின்ற ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-454-6360. சங்கானை மக்களொன்றிய கனடாக்களை நடாத்தும் பாபிக்யூ பார்ட்டியும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியும் ஆகஸ்ட் மாதம் 16 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல் மெக்காவன் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் உள்ள மில்கன் பார்க்கில் நடைபெறும். 6 4 7 2 8 4 4 3 7 7. கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் நடாத்தும் நூல்களின் சங்கமம் நூல் கண்காட்சி 2026 ஆகஸ்ட் மாதம் 16 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 முதல், இலக்கம் 11:20 டேப்ஸ்கோட் ரோடில் அமைந்திருக்கின்ற தமிழிசை கலாமன்றத்தில் நடைபெறும். எஸ் டி சிங்கம் எழுதிய என்னதான் முடிவு சிறுகதை தொகுப்பு வெளியீட்டு விழா ஆகஸ்ட் மாதம் 16 திகதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4:30, இலக்கம் 85F நேஷ்டின் ரோட் யூனிட் இலக்கம் 229 நடைபெறும். 416-824-8815. யாழ் மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி பழைய மாணவ சங்க கனடா கிளையின் ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் விருந்து பிரசாரமும் ஆகஸ்ட் மாதம் 16 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 முதல், இலக்கம் 1555 நீல்சன் ரோடில் அமைந்திருக்கின்ற நீல்சன் பூங்காவில் நடைபெறும். 416-953-9192.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அமெரிக்கர்களில் பெரும்பாலானோர் கனேடியர்களை சாதகமாக பார்க்கின்ற நிலையில், கனேடியர்களில் அமெரிக்கர்கள் மீதான பார்வை அதே அளவு சாதகமாக இல்லை என்று புதிய கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கின்றது. ஆங்கர் ஸ்ட்ரீட் இன்ஸ்டிடியூட் நடத்தியிருக்கின்ற ஆய்வின்படி 79% அமெரிக்கர்கள் கனேடியர்களை சாதகமாக பார்ப்பதாகவும், ஆனால் கனேடியர்களில் 48% பேர் அமெரிக்கர்களை பற்றி சாதகமற்ற கருத்தை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை 45% கனேடியர்கள் மட்டுமே அமெரிக்கர்களை சாதகமாக பார்ப்பதாகவும் இந்த கருத்து கணிப்பு முடிவு தெரிவிக்கின்றது. கடந்த 1.5 ஆண்டுகளாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மோதல்கள், குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீதான கனேடியர்களின் எதிர்மறையான பார்வையை மேலும் அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகியிருப்பதாக இந்த ஆய்வு கூறுகின்றது. 79% கனேடியர்கள் டிரம்ப் குறித்து சாதகமற்ற கருத்தை கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா கனடா உறவை எவ்வாறு அணுக வேண்டும் என்ற கேள்வியிலும் இரண்டு நாடுகளின் மக்களிடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடு காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 78% அமெரிக்கர்கள் கனடாவை மதிப்புமிக்க நட்பு நாடாகவோ அல்லது சிறந்த நட்பு நாடாகவோ அணுக வேண்டும் என்று கருதுகின்றார்கள். ஆனால் 65% கனேடியர்கள் அமெரிக்காவை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் அல்லது சாத்தியமான அச்சுறுத்தலாக கருத வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் 6% கனேடியர்கள் அமெரிக்காவை எதிரி நாடாக அணுக வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இரண்டு நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையிலான பதட்டமும் அண்மை காலமாக மீண்டும் அதிகரித்து வருகின்ற நிலையில், ஆகஸ்ட் 5 லாஸ் வேகாஸ் இடம்பெற்ற உரையின்போது கனடாவையும் அதன் தலைமையையும் டிரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. கனடா மற்றும் அதன் தலைமை குறித்து அவர் நாஸ்டி என்ற வார்த்தையை பலமுறை பயன்படுத்தியதாகவும், அதே நாளில் கனடா பிரதமர் மாக்கானி வீட்டு வசதி தொடர்பான செய்தியாளர் சந்திப்பின் போது டெலிபிராம்ப்டர் செயலிழந்ததை நகைச்சுவையாக குறிப்பிட்டு இதை நான் சதியாக பார்க்கவில்லை என்று கூறியதும் ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் டிரம்பின் உரையின் போது ஏற்பட்ட எஸ்கலேட்டர் மற்றும் டெலிபிராம்ப்டர் கோளாறுகள் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டுமென்று டிரம்ப் முன்வைத்த கோரிக்கையை நினைவுபடுத்தும் வகையிலேயே காணியின் இந்த கருத்து அமைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இதற்கிடையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பதட்டம் தொடர்ந்து நீடித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஜூலை 20 கனடா மேற்கொண்ட பதில் நடவடிக்கைகளை தொடர்ந்து கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய சில பொருட்களுக்கு அமெரிக்கா மேலதிகமாக 50% வரியை விதித்திருக்கின்றது. இதனால் அரசியல் உறவு மட்டுமின்றி வர்த்தகம் மற்றும் இரண்டு நாட்டு மக்களினுடைய பரஸ்பர பார்வையிலும் கனடா அமெரிக்கா உறவு என்பது புதிய சவால்களை எதிர்கொண்டு வருவதாக இந்த ஆய்வு தெரிவிக்கின்றது.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
5: It remains to be a busy go as you're currently heading out the door. Not spotting any major issues on the go, but the East 401 is busy from the 427 from the to the 400 and westbound from the 404 to Yonge. It looks like we actually may be dealing with an issue just past the Yonge area. The DVP is still going 401 to Eglinton, a stalled vehicle south of the Eglinton stretch, and no problems east on the Gardiner Expressway, but you will encounter some slowdowns as you're making your way through Jameson. Accidents happen, and when they do, they call Brian Goldfinger. We have offices near you. Visit goldfingerlaw.com and get us working for you. With the latest traffic, I'm Samantha Diaz.
6: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
7: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
8: GTA-வில் 25 சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
9: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒடுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
10: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிமாவட்டங்களுக்கு வழித்தட அனுமதிகளின்றி சேவையில் ஈடுபடும் சொகுசு பேருந்துகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். உரிய பதிவுகள் இன்றி வெளிமாவட்ட உத்தியோகத்தர்களுக்கு விசேட சேவையில் ஈடுபடும் பேருந்து காலம் என்பவற்றுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாண மூத்த பிரதி காவல்துறை அதிபருக்கு உத்தியோகபூர்வ கடிதம் அனுப்பி அவர்களின் ஒத்துழைப்போடு ஒருங்கிணைந்த சுற்றிவளைப்பு மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விசேட நடவடிக்கையின்போது வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் பறக்கும் படை அதிகாரிகளும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அதிகாரிகளும் காவல்துறையினரும் இணைந்து சம்பந்தப்பட்ட பேருந்துகளை பரிசோதித்து வழித்தட அனுமதி பத்திரங்கள் மற்றும் ஏனைய சட்டப்பூர்வ ஆவணங்களை ஆய்வு செய்வதோடு அனுமதியின்றி சேவையில் ஈடுபடுவது உறுதிப்படுத்தப்படும் பேருந்துகளுக்கு எதிராக சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பயணிகள் போக்குவரத்து சேவைகளில் ஒழுங்கு, பாதுகாப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. அனுமதியின்றி சேவையில் ஈடுபடும் எந்தவொரு பேருந்துக்கும் இனி சலுகை வழங்கப்பட மாட்டாது என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் உயிரிழப்புகளையும் பரவலான அழிவையும் ஏற்படுத்திய கடுமையான நிலநடுக்கத்தை தொடர்ந்து கொலம்பிய மக்களுக்கு இலங்கை தனது இரங்கலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளிவிகார அமைச்சர் விஜித ஹேரத் தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் இடம்பெற்ற துயரமான உயிரிழப்புகள் மற்றும் பரவலான சேதங்கள் குறித்து இலங்கை ஆழ்ந்த வருத்தம் கொள்கின்றது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் தங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் திங்கட்கிழமையன்று ஏற்பட்ட 7.4 ரெக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து கட்டடங்களுக்குள்ளும் இடிபாடுகளுக்கு அடியிலும் சிக்கியுள்ள உயிர் பிழைத்தவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 250 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளரான சுகீஸ்வர பண்டார புதுக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கடந்த ஜூலை மாதம் 18 முதல் இன்று வரை அவர் விளக்குமறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே வழக்கு விசாரணைக்காக மீண்டும் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் அதிகளவான போதைப்பொருளை உள்ளெடுத்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் ஆகஸ்ட் 10 இரவு கோப்பாய் தெற்கு பகுதியில் உள்ள வாழைத்தோட்டம் ஒன்றுக்குள் மயக்கமுற்ற நிலையில் இருந்து மீட்கப்பட்டார். அவரை மீட்ட நண்பர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அவரது சடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளின் அடிப்படையில் அதிகளவான போதைப்பொருள் பாவனையினால் மரணம் சம்பவித்ததாக தெரியவந்திருக்கின்றது. தொகுதி மறுவரையினால் தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்று பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். தமிழக சட்டசபையில் இன்று 4வது நாளாக வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு சட்டசபையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் விஜய் 2026 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுசீரமைக்கும் போது தமிழ்நாட்டின் தொகுதிகள் வெகுவாக குறையும், மேலும் மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கையான 543 மாற்றக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இதையடுத்து இந்த தனி தீர்மானத்தின் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதி மறுவரை என கூறி தமிழ்நாட்டின் எண்ணிக்கையை குறைக்க அனுமதிக்க விடமாட்டோம் என்றும் 2024 ஆண்டே இந்த தீர்மானம் போடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதன் ஆபத்தை விளக்கி தென் மாநில முதல்வர்களுக்கு தாங்கள் தலைவர் கடிதம் எழுதியிருந்ததாகவும் அத்தோடு தொகுதி மறுவரைக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்றன என்றும் அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தெரிவித்த எதிர்ப்புதான் நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா தோல்வியடைவதற்கு காரணம் என்றும் கூறினார். மீண்டும் அந்த மசோதாவை தற்பொழுது கொண்டுவர நினைக்கின்றார்கள். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை ஆதரிப்பதாகவும் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்தார். அத்தோடு அரசு கொண்டு வந்த இந்த இரண்டு தீர்மானத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்து வரவேற்பதாக தெரிவித்திருக்கின்றார். 2017 முதல் டாடா குழும தலைவராக பதவி வகித்து வந்த சந்திரசேகரன் ராஜினாமா செய்திருக்கின்றார். டாடா டிரஸ்ட் தலைவர் நோயல் டாடா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சந்திரசேகரன் ராஜினாமா செய்தார். ஆகஸ்ட் 18 தேதி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் சந்திரசேகரன் ராஜினாமா செய்திருக்கின்றார். சென்னை, மதுரை, கோவை உட்பட்ட 9 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 6 இடங்கள் மற்றும் மதுரையில் 1 இடம் உட்பட பல இடங்களில் இந்த சோதனை இடம்பெற்று வருகின்றது. 2024 ஆண்டு அந்தமானில் போதைப்பொருளில் சிக்கிய வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டதன் நீட்சியாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 7 நபர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு நிதி உட்பட்ட உதவிகளை செய்தவர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களை இலக்காக கொண்டு இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர ஒலிபரப்பு. SC4K ஸ்கிராச் கோடிங் ஃபோ கிட்ஸ் வகுப்புகள் பற்றி அறிவித்தலை தருகின்றோம். கோடிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ், 4 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களுக்கான கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 ஆண்டுகளுக்கும் மேலாக கற்பித்து வருகின்றது SC4K நிறுவனம். கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி வகுப்புகளும் இடம்பெறுகின்றன. ஸ்காப்ரோ, மார்க்கம், விட்பி ஆகிய இடங்களில் நேரடி வகுப்புகளும், கனடா முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளும் இடம்பெறுகின்றன. எதிர்வரும் கல்வியாண்டுக்கான பாடநெறிகளையும் கற்பித்தல் வழிமுறைகளையும் கோடிங் வகுப்புகளால் மாணவர்கள் பெறக்கூடிய சிறந்த நன்மைகளையும் பெற்றோர்கள் நேரடியாக பார்த்து அறிந்து கொள்ளும் வகையில் August 10 திங்களில் இருந்து நாளை August 13 வியாழக்கிழமை வரை இப்பொழுது ஓபன் ஹவுஸ் இடம்பெறுகின்றது. இதற்கு உங்களை வரவேற்கின்றது SC4K ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ். கல்வி தொடர்பான மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவை என்றால் இது தொடர்பான விவரங்களை பெற அழையுங்கள் 416-561-0374 ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ்.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25th பிறந்த நாளை நோக்கி.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5% இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன?
4: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. அமெரிக்காவையும் டிட்ரோட்டையும் இணைக்கக்கூடிய கனடாவின் வின்சரோடு பொருந்தி போகக்கூடிய புதிய கோடி ஹோவ் சர்வதேச பாலம் திறக்கப்பட்ட முதல் 5 நாட்களில் அமெரிக்காவில் இருந்து கனடாவுக்குள் 41,000 மேற்பட்டோர் பயணம் செய்திருப்பதாக கனேடிய புள்ளி விவரத்துறை தெரிவித்திருக்கின்றது. July 27 31 வரையிலான ஆரம்பகட்ட தரவுகளின் அடிப்படையில் சுமார் 18,900 கனேடியர்கள் டெட்ராய்டில் இருந்து வின்சருக்கு திரும்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே காலகட்டத்தில் சுமார் 18,100 அமெரிக்கர்கள் புதிய பாலம் வழியாக கனடாவுக்குள் நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 4,100 வர்த்தக போக்குவரத்து பார ஊர்திகள் டெட்ராய்ட் ஆற்றை கடந்து கனடாவுக்குள் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே வின்சர் பகுதியில் உள்ள அம்பாசிடர் பாலம் மற்றும் வின்சர் டெட்ராய்ட் சுரங்கப்பாதை வழியாக அதே 5 நாட்களில் மொத்தம் 52,700 பேர் கனடாவுக்குள் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் 31,500 பேர் கனேடிய குடியிருப்பாளர்கள் என்றும் அமெரிக்க பயணத்துக்கு பின்னர் அவர்கள் நாடு திரும்பியிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஜூலை மாதம் முழுவதுமான புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டால் எல்லை தாண்டிய பயண தரவுகளிலும் கனேடியர்கள் நாடு திரும்புவதிலும் இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற பொழுது அமெரிக்கர்கள் கனடாவுக்கு வருவதிலும் அதிகரிப்பு காணப்பட்டிருப்பதாக இந்த புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். இலங்கைக்கான புதிய சீன தூதுவராக பொறுப்பேற்கவுள்ள வெய் ஹவாசியாங் தமது உத்தியோகபூர்வ பணிகளை ஆரம்பிப்பதற்காக ஆகஸ்ட் 11 தேதி கொழும்பை சென்றடைந்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த ஊடகவியலாளருமான ஆறுமுகம் சபேஸ்வரனின் புகழ் உடலுக்கு யாழ் ஊடக அமையத்தில் நேற்றிரவு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் குழுவினரால் பச்சிலைப்பள்ளி பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட தர்மகேணி பகுதியில் 39 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆரம்பிக்கப்பட்ட உப்பு உற்பத்தியின் முதலாவது அறுவடை நேற்று இடம்பெற்றது. அரசாங்கம் தெரிந்தே ரணில் விக்ரமசிங்கே அமைத்த சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார பொறிக்குள் நாட்டை மேலும் மேலும் இழுத்துச் சென்றிருப்பதாக முன்னிலை சோசலிச கட்சி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்துவரி உயர்த்தப்படவில்லை என்று சென்னை மாநகராட்சி ஆணையாளர் சமீரன் விளக்கம் அளித்துள்ளார். ஏற்கனவே குறைவாக மதிப்பீடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் வரி செலுத்துவோருக்கு திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக கூறிய ஆணையர் சமீரன், ஆட்சேபனை இருப்பின் 15 நாட்களுக்குள் வட்டார துணை ஆணையாளரிடம் மேன்முறையீடு செய்ய வாய்ப்பளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரை தொடர்பாக மாநில அரசுகளுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் குர்லா பகுதியில் இன்று அதிகாலை சிராக் நகரின் ஹவுசியா சால் குடியிருப்பு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதன் காரணமாக 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 முதல் 4 பேர் அதில் சிக்கியிருக்கலாம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் 135,000 ஹெக்டேருக்கும் அதிகமான 1,350 சதுர கிலோமீட்டர் அரச நிலம் நவீன ஒப்பந்தங்கள் மற்றும் ஏனைய உடன்படிக்கைகள் மூலமாக பூர்வக்குடி மக்களுக்கு மாற்றுவதற்காக அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அல்லது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வாரம் வெளியிடப்பட்ட மாகாண ஆவணங்களின் அறிக்கை தெரிவிக்கின்றது. மன உளைச்சல் பாதிப்புள்ள ஊழியர் ஒருவரை வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதிக்குமாறு அரசு துறைக்கு உத்தரவிட்ட மத்திய தொழிலாளர் வாரியத்தின் முடிவை மத்திய ஊழியர் சங்கம் வரவேற்றுள்ளது. மோங்டன் நகரம் திட்டமிடப்பட்டிருந்த வழிபாட்டு நிகழ்வை ரத்து செய்தது தங்கள் அமைப்பின் சாசன உரிமைகளை சார்ட்டர் ரைட்ஸை மீறும் செயல் என்று கண்டித்து கனடாவைச் சேர்ந்த கிறிஸ்தவ அமைப்பு மோங்டன் நகர நிர்வாகத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கின்றது. துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பிறகு ஈரான் அச்சுறுத்தல் காரணமாக ரகசியமாக வேறு விமானத்திற்கு மாறி பயணித்ததை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். யமனில் ஈரான் ஆதரவு ஹூத்திகளுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் கடந்த ஆண்டு 153 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 243 பேர் காயமடைந்ததாகவும் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. உள்நாட்டு பாதுகாப்புத்துறையினால் வெளியிடப்பட்ட மத்திய கொள்முதல் ஆவணங்களின்படி குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்கத்துறை நேரடி தொடர்பு மூலம் மின் அதிர்ச்சிகளை வழங்கக்கூடிய கையுறைகளை தனது ஆயிரக்கணக்கான அதிகாரிகளுக்கு வழங்க திட்டமிட்டிருக்கின்றது. இந்தியா சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்தியாவில் இருந்து அபுதாபிக்கு சுற்றுலா செல்பவர்களுக்கு இலவச நுழைவு விசா வழங்குவதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு அறிவித்திருக்கின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: CMR தமிழ் FM இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM.
0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்போதைய சாலை நிலவர தகவல்கள் பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்தும் சில பகுதிகளில் வாகன நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது.
3: Good morning. It's been a busy run as you're heading out through the GTA. Definitely pack your patience. The DVP is heavy on the southbound side from the 401 to Eglinton, where we do have some ongoing issues there. We also have a problem westbound on the 401 approaching Young, seeing a delay from the 404 as a result. East 401 is problem free but heavy from Pearson to the 400, and the 400's backed up Finch to the 401 ramps. Absolute Comedy is Toronto's best comedy club, featuring hilarious live stand-up comedy every Tuesday to Sunday night on Yonge, just north of Eglinton. Check out absolutecomedy.ca. That's absolutecomedy.ca.

புதம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இட்ஸ் டைம் டு டொயோட்டா அட் பிரிமல் டொயோட்டா. ஆகஸ்ட் கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. நீங்கள் டொயோட்டா வாகனங்களை மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பிட்ட நாட்கள் வருமே இந்த சலுகைகள் வழங்கப்படும். கொரோலா மற்றும் கொரோலா ஜிஆர், க்ரோன் சிக்னியா, பி ஜெட் மற்றும் டக்கோமா, தந்திரா போன்ற வாகனங்களை நீங்கள் புதம்புதிய வாகனங்களை வாங்குகின்ற பொழுது இப்பொழுது த்ரீ எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் வழங்கப்படுகின்றது, அல்லது செரமிக் கோட்டிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களை வாங்குகின்ற பொழுது $4,000 வரையிலான ஸ்டோ கிரெடிட்டும் வழங்கப்படுகின்றது. உங்கள் பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது அந்த பழைய வாகனங்களுக்கு அதிகூடிய பெறுமதியை வழங்குகின்றார்கள். இன்னும் பல சலுகைகள் காத்திருக்கின்றன. தமிழில் தொடர்புகளுக்கு அழையுங்கள். பி எஸ் சுதாகரன் 416-292-0033 416-292-0033 சைஃபர் 333. பி எஸ் சுதாகரனை மார்க்மென் ஷெப்பர்ட் சந்திப்பில் இருக்கின்ற பிரிமல் டொயோட்டாவில் நீங்கள் சந்தித்து கூடுதலான சலுகைகளை பெற்றுக்கொள்ளலாம். இட்ஸ் டைம் டு டொயோட்டா அட் பிரிமல் டொயோட்டா.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: Everything okay, no problem indigenam
3: bar kalam closing da adikira nadi
4: customer you're trying to reach is not available.
1: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selthi kondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி

சுயமார்த்தமிழ் எஃப்எம்மின் காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ட்ரம்ப் பயணித்த விமானத்திற்கு ஏவுகணை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக துருக்கி நேட்டோ மாநாட்டில் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோ மாநாட்டின் இறுதி நாளில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பயணம் செய்யவிருந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தை தோளில் இருந்து ஏவக்கூடிய ஏவுகணை மூலம் தாக்கும் அச்சுறுத்தல் வெளியிடப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த பயணம் இப்பொழுது மாற்று ஏற்பாடுகளின் மூலமாக நிறைவேறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து ட்ரம்ப் இப்பொழுது நாட்டை விட்டு பாதுகாப்பாக வெளியேற மாற்று திட்டத்தை அமெரிக்க ராணுவம், ரகசிய சேவை அதிகாரிகள் ஆகியோர் மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிகவும் அச்சுறுத்தல் மிக்க தீவிரமானதாக இந்த அச்சுறுத்தல் காணப்பட்டதன் காரணமாக வழக்கமான ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்திலோ அல்லது கத்தார் வழங்கிய புதிய விமானத்திலோ ட்ரம்ப் துருக்கிக்கு புறப்பட்டால் அவரது உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படக்கூடும் என்று அதிகாரிகள் அஞ்சியதாக தெரிவிக்கப்படுகிறது. தகவல் எங்கிருந்து கிடைத்தது என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. துருக்கியில் ட்ரம்பினுடைய பயண ஏற்பாடுகள் குறித்த குறிப்பிட்ட தகவல்கள் ஈரானுக்கு தெரிந்திருந்ததாக அதிகாரிகள் கருதியதே இந்த அச்சுறுத்தலை தீவிரமாக எடுத்துக்கொள்வதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இதனால் சில மணி நேரங்களுக்குள் ட்ரம்ப் வேறு விமானத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு துருக்கியிலிருந்து அவரை வெளியேற்றியதாக இப்பொழுது தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாநாட்டின் இறுதி நாளில் ட்ரம்ப் தனது உயிருக்கு ஈரானிடமிருந்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்ற அச்சுறுத்தல்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பலமுறை பேசியதாகவும் குறிப்பிடப்படுகிறது. ஈரான் அண்மையில் ட்ரம்பை படுகொலை செய்வதற்கான புதிய திட்டத்தை உருவாக்கியதாக இஸ்ரேல் அமெரிக்காவிடம் உளவு தகவலை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டு செய்திகள் வெளிவந்திருந்தன. எனினும் அந்த நேரத்தில் சில அமெரிக்க அதிகாரிகள் இந்த தகவலின் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகம் தெரிவித்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஈரான் தொடர்பான ட்ரம்பின் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான இஸ்ரேலின் முயற்சியின் ஒரு பகுதியாகவும் இந்த தகவல் இருக்கலாம் என்று சில அதிகாரிகள் கருதுவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர உற்சாகம் புத்தம் புது காலை.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சூரிய வெளிச்சம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் காணப்படும். தற்பொழுது முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. 20 பாகை செல்சியஸாக தற்பொழுது வெப்பநிலை இருக்கின்றது. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ்.
1: SC4K கோடிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ், 4 வயது முதல் 18 வயது வரையான மாணவர்களுக்கு கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 வருடங்களுக்கும் மேலாக வழங்கி வருகின்றது. கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையான ஹைஸ்கூல் மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் தமது பல்கலைக்கழக கல்வியினை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸும் இடம்பெறுகின்றன. மாக்கம், ஸ்காப்ரோ, விட்பி ஆகிய 3 இடங்களில் நேரடி வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெறுகின்றன. 416-561-0374.
2: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
3: It's time to Toyota at Bremer Toyota August clearance. தெரிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் போது $4,000 ஸ்டோர் கிரெடிட், 3 வருட கால எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங் இலவசம். உங்களுடைய பாவித்த வாகனங்களை புதிய வாகனங்களாக மாற்றும் போது அதிக பெருமதியை வழங்குகின்றார்கள். ஸ்காப்ரோவில் மார்க்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் பிரிமல் டொயோட்டா. தமிழ் தொடர்புகளுக்கு அலையுங்கள். PS சுதாகரன், 416-292-0033, 416-292-0033.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் சபாபதி ரவீந்திரன்.
0: 8 மணிக்கு நேர்கள் கனேடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன்று மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: குஸ்மா ஒப்பந்தம் முறிந்தால் கனடா 100,000 அதிகமான வேலைவாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் என்று புதிய அறிக்கை தெரிவிக்கின்றது. அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ உடனான கனடாவின் வர்த்தக ஒப்பந்தம் வெற்றிகரமாக புதிக்கப்பட்டதா என்பது குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் அடுத்த கட்டத்திற்காக கனடாவின் வர்த்தக அமைச்சர் டொமினிக் லெப்லாங் நேற்றைய தினம் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கீரை சந்தித்த பிறகு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் கனடா அமெரிக்கா மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் முறிந்தால் கனடா 102,000 வேலைவாய்ப்புகளையும் அமெரிக்கா 2027 ஆண்டில் 214,000 வேலைவாய்ப்புகளையும் இழக்க நேரிடும் என்று புதிய அறிக்கை எச்சரித்துள்ளது. எனினும் குஸ்மா ஒப்பந்தம் வெற்றிகரமாக மறு பேச்சுவார்த்தை மூலம் புதுப்பிக்கப்பட்டால் கனடாவில் 98,000 மற்றும் அமெரிக்காவில் 137,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது. ஜூலை மாதத்தில் டொரண்டோ பெரும்பாகப் பகுதியில் வீட்டு விலை சரிவை சந்தித்திருக்கின்றது. இதன் மூலம் கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து காணப்பட்ட ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சி நிலை முடிவுக்கு வந்திருக்கின்றது. டொரண்டோ பிராந்திய ரியல் எஸ்டேட் சார்பையின் தரவுகளின் அடிப்படையில் இந்த பகுதியில் கடந்த மாதம் 5,995 வீட்டு பரிவர்த்தனைகள் இடம்பெற்றதாகவும் இது முந்தைய ஆண்டின் ஜூலை மாதத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது 0.9% சரிவாகும் என்றும், இருப்பினும் ஜூன் மாதத்தை விட விற்பனையில் 3.2% உயர்வு காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் சராசரி விற்பனை விலை 4.5% குறைவடைந்து 10,03,956 டாலராக காணப்பட்டது. இதேவேளையில் ஒரு பொதுவான வீட்டின் மதிப்பை பிரதிபலிக்கும் வகையிலான கூட்டு அளவுகோல் விலை 4.6% சரிந்ததாக வாரியம் தனது அண்மைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதிலும் எரிந்து கொண்டிருக்கும் பல காட்டுத்தீயின் காரணமாக காற்றின் தரம் மோசமடைந்திருப்பதாக காட்டுத்தீ சேவையைச் சேர்ந்த கிளிஃப் சாப்மேன் தெரிவித்திருக்கின்றார். தெற்று நகரமான பெனிக்டன் மீது அடர்த்தியான புகைப்படலம் படிந்திருக்கின்றது. சமலேண்ட் பகுதியிலிருந்து தெற்கு நோக்கி நகரும் வேளையில் அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். பால்ரேஞ்ச் தீயினால் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும், பள்ளத்தாக்குகளின் அடிவாரத்தில் படிந்த புகை தீயானது தூய்மையான ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்வதையும் பரவுவதையும் தடுத்து தீச்சுவாலைகளை அடக்க உதவியதாக சாப்மேன் மேலும் தெரிவித்தார். புகை விலகி காரணமாகவும் வானிலை மற்றும் தீ பழிவதற்கான சாத்தியத்தை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியா முழுவதிலும் சுமார் 100 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். யுக்ரைனின் அரசுக்கு சொந்தமான ஓஷத் பேங்க் வங்கி தாக்கல் செய்திருக்கின்ற முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பான சர்ச்சையில் ரஷ்யா தனது நடுவராக இந்தியாவின் முன்னாள் தலைமை நீதிபதி டி ஒ சந்திரசூட்டை நியமித்திருக்கின்றது. பாரன் பெஞ்ச் தகவலின் அடிப்படையில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைகளின் காரணமாக பாதிக்கப்பட்ட யுக்ரைனிய பகுதிகளில் உள்ள வங்கியின் சொத்துக்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பான கோரிக்கைகள் குறித்து இந்த சர்ச்சை எழுந்திருக்கின்றது. யுக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே 1998 ஆண்டு கையெழுத்தான இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தின் கீழ் இந்த நடுவர் மன்ற விசாரணை நடைபெறுகின்றது. 3 பேர் கொண்ட இந்த நடுவர் மன்றத்திற்கு ரஷ்யா மற்றும் ஓஷத் பேங்க் ஆகியவற்றினால் கூட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கோஸ்டோரிக்காவைச் சேர்ந்த நடுவரும் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான டயாலா ஜிமினஸ் தலைமை தாங்க உள்ளார். டொனஸ்ட், லூஹான்செக், கர்சன் மற்றும் ஜபோரியா ஆகிய பகுதிகளில் உள்ள சொத்துக்கள் மற்றும் வணிக செயற்பாடுகள் தொடர்பானதே ஓஷத் பேங்கின் இந்த கோரிக்கையாக இருக்கின்றது. ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கையினால் குறிப்பாக 2022 ஆண்டில் யுக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்புக்கு பிறகு இந்த பகுதிகளில் இருந்த தங்கள் சொத்துக்களையும் செயற்பாடுகளையும் இழந்திருப்பதாக யுக்ரைனிய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கையின் மதிப்பு பல 100 மில்லியன் டாலர்களாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது. நுகர்வோர் முன்னனுமதி கட்டாயமாக்கும் நடவடிக்கைகளின் அடிப்படையில் முன்னனுமதியின்றி வணிக ரீதியிலான விளம்பர தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வதற்கு பிரான்ஸ் நாடுதழுவிய தடையை விதித்திருக்கின்றது. 2026 August 11 தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கின்ற இந்த புதிய சட்டத்தின் மூலமாக தேவையற்ற வணிக அழைப்புகளை தவிர்க்க நுகர்வோர் தங்களை விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் ஆப்ஷன் அவுட் முறையை மாற்றி நிறுவனங்களே நுகர்வோருடன் முன் அனுமதி பெற வேண்டிய ஆப்ஷன் இன் முறையை கட்டாயப்படுத்தப்பட்டு கட்டாயப்படுத்தியுள்ளது. இதன் அடிப்படையில் விளம்பர அழைப்புகளை மேற்கொள்வதற்கு முன்னர் குறித்த வாடிக்கையாளர் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார் என்பதனை நிறுவனங்கள் கட்டாயம் நிரூபிக்க வேண்டும். ஒரு நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே ஏற்கனவே உள்ள ஒப்பந்தம் தொடர்பான தொடர்புகளுக்கு வரையறுக்கப்பட்ட சில விதிவிலக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த விதிகளை மீறுவோருக்கு 75,000 யூரோக்கள் வரையிலும் நிறுவனங்களுக்கு 375,000 யூரோக்கள் வரையிலும் கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம். நுகர்வோர் பாதுகாப்பை பலப்படுத்தவும் தொலைபேசி வழி மோசடிகள் மற்றும் தொல்லை தரும் வர்த்தக அழைப்புகளை குறைக்கவும் இந்த நடவடிக்கையை பிரான்ஸ் அரசாங்கம் எடுத்திருக்கின்றது. கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 250 கடந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த 10 7.4 மேக்னிடியூட் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியிருந்தது. நிலநடுக்கத்தினால் அடுக்குமாடி குடியிருப்புகள், வீடுகள், பாடசாலைகள் மற்றும் சுகாதார நிலையங்கள் உட்பட பல கட்டடங்கள் கடுமையாக சேதமடைந்தன. சில கட்டடங்கள் முற்றாக இடிந்து வீழ்ந்திருக்கின்ற நிலையில் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளுக்குள் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. ஹாங்காங்கில் நடைபெற்ற 14th ஆசிய நெட்பால் சாம்பியன்ஷிப் தொடரின் குழுநிலை போட்டியொன்றில் இந்திய அணியை 100-34 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி இலங்கை வலைப்பந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. திஷாலா அல்கம தலைமையிலான இலங்கை அணி போட்டியின் ஆரம்பம் முதலே சிறப்பான ஆதிக்கத்தை செலுத்தி 4 சுற்றுக்களையும் எளிதாக கைப்பற்றியிருப்பதோடு 66 புள்ளிகள் வித்தியாசத்தில் இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. இந்த வெற்றியின் மூலம் மாலத்தீவு அணிக்கு எதிரான இறுதி குழு போட்டி மீதமுள்ள நிலையில் இலங்கை அணி அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பை உறுதி செய்திருக்கின்றது. இந்நிலையில் தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் தோல்வியடைந்த இந்திய அணி நாக் அவுட் சுற்றிலிருந்து வெளியேறியிருக்கின்றது. இலங்கை அணி தனது அடுத்த போட்டியில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்ளவுள்ளது. இதனிடையே நேற்று நடைபெற்ற மற்றொரு குழுநிலை போட்டியில் நடப்பு சாம்பியனான சிங்கப்பூரை 56-62 என்ற புள்ளி கணக்கில் மலேசிய அணி வீழ்த்தியிருக்கின்றது.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோசெல் கால் 416-700-2222. J.CA.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222. 416-700-2222. J.CA.

0: SE4K, ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ், கோடிங் அண்ட் ரோபோட்டிக்ஸ் வகுப்புகள் பற்றி அறிவித்தல், 4 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களுக்கான கோடிங் மற்றும் ரோபோட்டிக்ஸ் பாடநெறிகளை 5 ஆண்டுகளுக்கும் மேலாக கற்பித்து வருகின்ற SE4K நிறுவனம், கிரேட் 10 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடநெறிகள் மற்றும் பல்கலைக்கழக கல்வியை ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கான ப்ரீ யூனிவர்சிட்டி வகுப்புகளை நடத்துகின்றது. ஸ்காப்ரோ, மார்க்கம், விட்பி ஆகிய இடங்களில் நேரடி வகுப்புகளும், கனடா முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளும் இடம்பெறுகின்றன. எதிர்வரும் கல்வியாண்டுக்கான பாடநெறிகளையும் கற்பித்தல் வழிமுறைகளையும் கோடிங் வகுப்புகளையும் மாணவர்கள் பெறக்கூடிய சிறந்த நன்மைகளை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் பெற்றோர்கள் நேரடியாக பார்த்து அறிந்து கொள்ளும் வகையில் August 10 திங்களில் இருந்து தொடர்ந்து நாளைய தினம் வரை உங்களுக்காக ஓபன் ஹவுஸ் இடம்பெறுகின்றது. நீங்களும் சென்று இந்த SE4K-யில் இந்த கற்கை நெறிகள் பற்றிய விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்கிராச் கோடிங் ஃபோர் கிட்ஸ் கல்வி நிறுவனம் தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 416-561-0374
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டுக்கு அருகில் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன். Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656 Can Smile Dental.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்டிட்ட கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையென்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861 அம்மா நகையடகு மாடம்.
4: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா, 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
5: புத்தம் புதி காலை
0: எட்டு மணி 15 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் குஸ்மா ஒப்பந்தத்தினுடைய நிலை குறித்து பேச இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பயணித்திருக்கின்ற விமானம் ஏர்ஃபோர்ஸ் 1 என்பது ஒரு பிரத்யேக விமானமாக இருந்தாலும் இப்பொழுது பயண ஏற்பாடுகள் மாற்றப்பட்டு நேற்று மாநாட்டிலிருந்து அவர் வேறு விமானம் மூலமாக வழி அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்ற செய்திகள் வெளிவந்ததுதான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு குறித்த கரிசனையை உலக நாடுகள் மத்தியில் ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது. இருந்த போதிலும் பலரும் இது இஸ்ரேலினுடைய சதி முயற்சியாக இருக்கலாம் என்ற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். புலனாய்வு தகவலின் அடிப்படையில் அமெரிக்காவை தன் வசப்படுத்துவதற்கான முயற்சியாக இஸ்ரேலினால் கசியவிடப்பட்ட ஒரு செய்தியாக இந்த புலனாய்வு தகவல் இருக்கக்கூடும் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதே நேரத்தில் இப்பொழுது ஈரானுடைய கை ஓங்கியிருப்பதை ஈரானுடைய புரட்சிகர காவல்படையினுடைய தலைவர் தன்னுடைய நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். கொண்டார். குறிப்பாக அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியிருக்கின்ற பிரத்யேக நேர்காணலின் மூலமாக பல தகவலையும் ஈரானுடைய ஆணித்தரமான செயற்பாடுகள் எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது குறித்த விவரங்களையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் ஈரானுடைய கை ஓங்கியிருப்பதை ஈரானிய தரப்பே கூறுகின்ற ஒரு நிலை தற்பொழுது ஏற்பட்டிருப்பதை இந்த நேர்காணலின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ்.
6: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், இந்த ஈரான் இஸ்ரேலிய அமெரிக்க முத்தரப்பு போர் என்பது குறிப்பாக உலக நாடுகள் மத்தியில் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தியிருந்தாலும் கனடாவுக்கு விதிக்கப்படக்கூடிய வரி விதிப்புகளும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற முறுகல் நிலையும் இந்த கொஸ்மா ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து இந்த மூன்று நாடுகள் மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா ஆகியன கூட்டாக சந்தித்து ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டிய நிலையில் இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன நடக்கின்றது என்ற விவரம் இன்னமும் தெரியவராத ஒரு சூழல் காணப்படுகின்றது. இருந்த போதிலும் இன்று வெளியாகி இருக்கின்ற தகவலை பார்க்கின்ற பொழுது இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டால் கூடுதலான வேலைவாய்ப்புகள் உருவாகும், அதேபோன்று இழக்கப்பட்டால் இந்த ஒப்பந்தம் எட்டப்படாது விட்டால் அடுத்த வருடம் அளவிலேயே 100,000 வரையிலான வேலை இழப்புகள் கனடாவில் ஏற்படும் என்றும் இதேபோன்று அமெரிக்காவில் 200,000 மேற்பட்ட வேலை இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இரண்டு நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்ற சூழலில் இந்த குஸ்மா ஒப்பந்தத்தினுடைய நிலை குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? குறிப்பாக இவ்வாறான பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடாது விட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது?
6: நிச்சயமாக, அதாவது இந்த வரி இருப்பு என்பதை டொனால்டு ட்ரம்ப் தனது முதலாய குறிக்கோளாக கொண்டு இந்த ஆட்சியை அமைத்த பொழுது இந்த குஸ்மா ஒப்பந்தம் எவ்வாறு தனது எதிர்காலத்தை கொண்டு செல்ல போகின்றது என்ற நிலைப்பாடு தொடர்பான கேள்விகள் எழுந்தன. இருந்த பொழுதிலும் இந்த ஒப்பந்தம் சற்றே தாமதமானாலும் இடம்பெறும் என்கின்ற நம்பிக்கை பலரதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதேவேளை இப்பொழுது நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்களானால் கடந்த வாரம் அளவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கனேடிய பிரதமரையே அல்லது கனடாவையோ ஒரு இழுக்கான சொற்பிரயோகத்திற்குள் கொண்டு வந்திருந்ததை நாங்கள் கண்டிருந்தோம். அதாவது வந்து கனடா மிகவும் ஒரு அழுக்கான அல்லது ஒரு ஆபத்தான நிலையில்தான் தனது டரிஃப் என்கின்ற திட்டம் செயற்படுத்தப்பட முடியாமல் போனது என்கின்ற மாதிரி அதற்காக அவர் அந்த நேஸ்டி என்கின்ற ஒரு சொற்பிரயோகத்தை கூட பாவித்திருந்தார். இவ்வாறான நிலையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருப்ப காரணம் நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்பட போகின்ற வேலை வாய்ப்புகளை விட இழக்கப்பட போகின்ற வேலை வாய்ப்புகளை தவிர்ப்பதற்கானதாக முக்கியமானதாக இருக்கும். இதில் குறிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வொன்றிற்கு உட்பட்ட விடயமாக இது தற்பொழுது வெளிவந்த தகவல்களின்படி நீங்கள் குறிப்பிட்டது போல 100,200 வேலை வாய்ப்புகளை கனடா இழக்கின்ற தன்மையும் 215,000 வேலைகளை அமெரிக்கா இழக்கின்ற தன்மைகளும் இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அமெரிக்கா இந்த விவகாரத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாடாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவில் தற்பொழுதே இந்த வேலை வாய்ப்பிற்கான தட்டுப்பாடு, அதாவது வந்து இந்த ட்ரேட் ஸ்கில் எனப்படுகின்ற அல்லது இந்த விவசாயம் போன்றவற்றிற்கான முன்னணி தொழிலாளர்களின் வேலைகளுக்கான ஊழியர்களுக்கான தட்டுப்பாடு ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது. அதற்கான காரணம் அவர்கள் மேற்கொண்ட இந்த குடிவரவாளர்களை அகற்றுதல் போன்ற நடவடிக்கைகள். இருந்த பொழுதிலும் எங்களை பொறுத்தவரையில் கனடாவின் நிலையைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி பார்க்க வேண்டும். என்று சொன்னால் அமெரிக்கா எவ்வாறு செயற்படும், எவ்வாறான விடயம் இதற்கு அதற்கு துணை போகும் என்பதை விட கனடாவில் நிச்சயமாக பெரிதாக பாதிக்கப்பட போகின்ற மாகாணங்களாக ஒன்டாரியோவும் கியூபெக்கும் அமையப் போகின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதை போன்று மணிடோபா மற்றும் நியூ பிரன்சிக் போன்றவையும் இடம்பெறக்கூடிய எல்லாமே இருக்கின்றது. குறிப்பாக இந்த சீமெந்து தொடர்பான தொழிலோ அல்லது பிளாஸ்டிக் அல்லது இந்த உலோகங்கள் மற்ற பத்திரிகைகள் அல்லது மரம் தொடர்பான விடயங்கள் போன்றவற்றில் பலத்த ஒரு விழுக்காட்டை சந்திக்கக்கூடிய நிலை அது. நிச்சயமாக இப்பொழுது அமெரிக்காவில் இருந்து உற்பத்தி தரத்தில் எடுத்து வரப்படுகின்ற அல்மினம் போன்றவை மற்றும் பல விடயங்களும் மாறுதல் அடைகின்ற பொழுது நிலைமை ஒரு அதாவது மாற்றமடையக்கூடிய தன்மையை பெறும். எனவே இவ்வாறான நிலையில் அதாவது மன்னிக்க அல்மினம் போன்ற இந்த ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அந்த ட்ரோ மெட்டீரியல்ஸ் எனப்படுகின்ற விடயத்தில் இருந்து அது மாறுபடுகின்ற பொழுது அதற்குரிய தன்மை என்பது மாறுபடும். இருந்த பொழுதிலும் ஒட்டுமொத்த நம்பிக்கையாக நாங்கள் இந்த விவகாரத்தில் நிச்சயமாக ஒரு இணக்கப்பாடு எட்டப்படும் என நம்புவோம் என்று சொன்னால், கனடாவின் பொருளாதாரத்தை அது இன்றுமில்லாத அளவு பாதிக்கும் என்று சொன்னால், இப்பொழுதே நிலைமையில் கனடாவின் பொருளாதாரம் என்பது மிகவும் மலினமடைந்ததாக, அல்லது வேலை வாய்ப்பு போன்றவற்றின் தன்மைகள் கூட பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு பாதிப்பை பெற்றனவாக, அதே போன்று பணத்தின் பெறுமதி மற்றும் வீட்டு சந்தையின் நிலைமை என்பன கூட ஒரு உயர்வை பெறாத நிலையில் இருக்கின்ற நிலையில் இவ்வாறான நிலை ஏற்படுமானால் அது நிச்சயமாக கனடாவை ஒரு பொருளாதார நிரந்தர மந்த நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே கனடா அதிலிருந்து தப்பித்தலுக்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையை எடுக்க வேண்டிய தேவை என்பது குறிப்பாக இந்த மாகாணியவர்களுக்கு இருக்கின்றது. இப்பொழுது உண்மையில் நாங்கள் ஏழு விதமாக இருக்கின்ற, அதாவது வேலை வாய்ப்பற்ற தொகை வீதமாக இருக்கட்டும், அல்லது ஏனைய விடயங்களாக இருக்கட்டும், நாங்கள் குறிப்பிட்ட விடயங்களாக இருக்கட்டும், இவை அனைத்தையும் விட இவர்கள் இழக்கப் போகின்ற அந்த வருமானம் அல்லது இந்த பொருளாதாரம் சார்ந்த நிதி என்பதும் பெரிய பில்லியன் கணக்கிலான தொகையாக இருக்க போகின்றது. 200 பில்லியனுக்கு மேலான வர்த்தகம் என்பது இடம்பெறுகின்ற ஒரு துறையாக இது இருக்கின்றது. எனவே இது குறித்த நடவடிக்கையில் கனடிய அரசாங்கம் என்பது நிச்சயமாக தன்னை ஆழ்ந்து ஈடுபடுத்தும் ஒரு முடிவுக்கு வருவதற்கு அவர்கள் விரும்புவார்கள் என்று சொன்னால், இந்த திட்டம் என்பது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விரும்புகின்ற இந்த டாரிஃப் என்கின்ற வரி விதிப்பில் இருந்து பல பொருட்களும் மீட்சி பெற முடியும், அல்லது அவற்றுக்கான வரி என்பது விதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. ஆனால் அவையெல்லாம் இந்த நவம்பர் 6ஆம் தேதி தேர்தலின் பொழுது தீர்மானிக்கப்படுகின்ற விடயங்களாக மாறக்கூடிய தன்மை என்பது இவ்வாறான நீண்டு செல்கின்ற கால இழுத்தடிப்புகள் காட்டி நிற்கின்றன.
7: ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் பயணிப்பதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக நேட்டோ மாநாட்டிலிருந்து இப்பொழுது மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வேறு விமானத்தின் மூலமாக டொனால்டு ட்ரம்ப் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இது பாதுகாப்பு பிரச்சனையை மேற்கோள் காட்டி புலனாய்வு தகவல்கள் வெளியானதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஈரான் தரப்பில் இருந்து தோளில் வைத்து தாக்கக்கூடிய ஏவுகணை மூலமாக இந்த விமானம் தாக்கப்படலாம் என்ற ஒரு அச்சுறுத்தல் நிலை ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? ஏற்கனவே ஈரானுடைய கை மேலோங்கி இருப்பதாக ஈரானுடைய புரட்சிகர காவல்படையினுடைய மூத்த ராணுவ அதிகாரி கூறியிருக்கின்ற நிலையில், அமெரிக்க ஜனாதிபதி பயணிக்கக்கூடிய விமானத்தினுடைய பாதையே மாற்றப்பட்டு வேறு விமானத்தின் மூலமாக அவர் இப்பொழுது அங்கிருந்து நேட்டோ உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு விட்டு திரும்புகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? கட்டாரிலிருந்து அவருக்கு ஒரு பிரத்யேக விமானம் தயாரிக்கப்பட்டது, அந்த விமானத்தை கூட பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இப்பொழுது மாற்று விமானம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
6: ஆமாம், இது வந்து திசை மாற்று நடவடிக்கை. நாங்கள் ஏற்கனவே நேற்று இந்த விடயத்தை தொட்டு சென்றிருந்தோம். இதில் உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக ஈரான் மீதான பயம்தான் இதற்கான திசை திருப்பாக மாறியிருக்கின்றது. அதற்கான புலனாய்வு தகவல்கள் என்பது யாராலும் வழங்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவரை பாதுகாக்க வேண்டிய அளவிற்கான தேவையை அமெரிக்காவின் தொழில்நுட்பம் கொண்டிருக்கின்றது என்பதை தனதை காட்டி நிற்கின்றது. அதாவது தொழில்நுட்பத்தின் நாயகனாக இப்பொழுது அமெரிக்கா இருக்கின்றதா என்றால் அதை விடவும் இல்லை என்கின்ற ஒரு செய்திக்கு, அல்லது செய்மதிகளின் கண்காணிப்புடன் கூடிய ஏவுகணைகள் போன்றவற்றை கொண்ட ஒரு நாடாக ஈரான் மாறிவிட்டது. அதை இந்த மேன்பேட் எனப்படுகின்ற மனிதர்களால் தோளில் இருந்து ஏவப்படுகின்ற ஏவுகணைகள் எல்லாம் நிச்சயமாக ஏர்போர்ஸ் 1 அணுகக்கூடியவையாக இல்லை என்றால், ஏர்போர்ஸ் 1 என்பது மிகவும் தொழில்நுட்பத்திற்கும் மிகவும் விமான எதிர்ப்பு சாதனங்களை கொண்டதாகவும், அல்லது விமான எதிர்ப்பு இந்த ஃபிளையர் எனப்படுகின்ற அந்த நெருப்பலைகள் போன்றவற்றை வெளியிடக்கூடியதாகவும் உள்ள ஒரு விமானம். எனவே அவையெல்லாம் சாதாரணமானவையாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரோன் மற்றும் மெத்திய ஏவுகணைகளின் பயம் கூட இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஜூலை 8ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவம் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒரு தலை குனிவு, அல்லது அமெரிக்கா ஈரானிற்கு பயப்படுகின்றதா என்கின்ற ஒரு நிலைமையை கூட சர்வதேச மட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால், நேற்றைய தினம் சகல செய்தி ஊடகங்களிலும் ஆராயப்பட்ட ஒரு செய்தியாகவும், எவ்வாறு இந்த விமானங்களில் மாற்றப்பட்ட பாதிக்கப்பட்டது போன்றவற்றை சிஎன்என் போன்ற ஊடகங்கள் ஒளிப்படங்களாகவே, அதாவது வந்து யூடியூப் தளங்களிலே வெளியிட்டதாகவும் இந்த தகவல் என்பது வெளிவந்திருந்ததால் இது உண்மையாக நடந்த தகவல் என்பதும், இவ்வாறாக இவர்கள் அதாவது வந்து உப ஜனாதிபதி பாவிக்கின்ற C-32 எனப்படுகின்ற இனி ஒரு விமானத்தில், அது சிறிய விமானம் என்று கூறப்பட்டாலும் நீண்ட தூரம் பறக்கக்கூடிய விமானம், அது சிறிய விமானம் அல்ல, ஒரு பலரும் பயணிக்கக்கூடிய விமானம், அவ்வாறாக இதற்கு அணியாக வந்து நின்று மாற்றப்பட்டு உருமறைப்பு செய்யப்பட்ட ஒரு உருமறைப்பு நடவடிக்கை, ஒரு ராஜதந்திரமாக உருமறைக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. ஆனால் அவ்வாறான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இருக்கின்றார் என்கின்ற தேவி என்பது மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில் அமெரிக்காவின் பாதுகாப்பு அல்லது அமெரிக்க அதிபரின் பாதுகாப்பு இருக்கின்றது என்பதை. ஏனென்றால் அப்பொழுது அந்த நிருபர்கள் இவர் மீண்டும் வந்து விமானத்தில் ஏறுகின்ற பொழுது, அல்லது விமானத்தில் இவர் அந்த விமானத்தில் ஏறியது கூட தந்திரமாக ஏறிய பொழுது ஒரு நிருபர் கேட்கின்றார், ஏன் இந்த விமானம் புறப்படுகின்ற பொழுது எங்களுடைய ஜன்னல்களை எல்லாம் மூட சொல்லி பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டார்கள் என்ற பொழுது அவர் சொல்கின்றார், தான் முதலாவது குறியாக இருக்கின்றேன், எனவே ஈரானுடைய தாக்குதல் நடக்கலாம் என்படியால் அவர் தான் அவர்கள் அப்படி சொல்லியிருப்பார் என்று. ஆனால் அவர் முற்று முழுதாக தான் விமானம் மாறியதை, அது கூட உணவு பரிமாறப்படும் கலத்தினூடாக மாறியதை சொல்ல மறந்து விட்டார். இருந்த பொழுதிலும் அது இந்த புகைப்படங்களோடாகவோ அல்லது ஒளிப்படங்களோடாகவோ காணக்கூடியதாக இருக்கின்றது. மற்றதாக நீங்கள் கேட்ட கேள்வியானது, இந்த ஆம் இந்த ஈரானிய படை உயர் அதிகாரி வந்து இப்பொழுது ஒரு முரடானவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது கடும் போக்குடையவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய தகவல்களின்படி அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஈரானின் எத்தனை ஏவுகணை இருக்கின்றது என்பது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தாராளமாக ஏவுகணைகள் இருக்கின்றன, நாங்கள் எப்படி செய்கின்றோம் என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏவுகணைகள் முடியும் ஒரு கட்டம் எங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் அமெரிக்காவின் மின் இலக்குகள் எல்லாம் உலகம் முழுக்க தாக்கப்படும் என்று. இது ஒரு பாரிய ஒரு அச்சுறுத்தல். இவ்வாறான அச்சுறுத்தலை விடுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தாங்கள் அதாவது வந்து தங்களுடைய நடவடிக்கைகள் தொடரப்போகின்றன போன்ற ஒரு கருத்தியலை தெரிவித்திருக்கிறார் என்றால், இதுதான் முதலாவது தடவையாக இந்த போர் தொடங்கியதன் பின்னர் இவ்வாறான ஒரு அதிகாரி, அதுவும் புதிதாக நியமிக்கப்பட்ட ஒட்டுமொத்த படைகளின் அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் அவர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த போரின் மூலம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் குடும்பம் பெற்ற வருமானம் என்ன என்பதை மேற்குலகம் பார்க்க வேண்டும். ஏன் எதற்காக இந்த போர் இடம்பெற்றது, அவர்கள் போரின் முதல் எவ்வளவு வருமானத்தை உடையவர்களாக இருந்தார்கள், இப்பொழுது எவ்வளவு வருமானத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மற்றும் மேற்குலகம் என்பது எங்களுடைய தேவைகள் குறித்த விடயங்களை தங்கள் செவிக்குள் ஏற்கக்கூடியதாக இருக்க வேண்டும், நாங்கள் எங்களுக்காகத்தான் போராடுகின்றோம் போன்ற விடயங்களை கூறுகின்ற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி, அதாவது வந்து அவர்களுக்குரிய ஒரு தளம் திறக்கப்பட்டிருக்கின்றது தங்களுடைய செய்திகளை மக்களிடையே எடுத்துச் செல்வதற்காக. இதன் மூலம் அவர்கள் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால், 11 நாட்களோ அல்லது 14 நாட்களோ திட்டமிட்ட போர் என்பது இப்பொழுது 5 மாதங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான நிலை என்பதை அவர்கள், அதாவது தங்களை பொறுத்தவரையில் அமெரிக்காவை தாங்கள் கரிசனைக்கு உட்படுத்தப்படவில்லை அல்லது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து செய்கின்ற தாக்குதலில் தங்களுடைய தலைமை இழந்தது உண்மை, ஆனால் தங்களுக்கு கடவுள் தங்களுடன் இருக்கின்றார், தாங்கள் இந்த போரை தொடர்ந்தும் நடத்துவோம், அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு கற்பிதம் மேற்கொள்வோம் என்பதை கட்டியமாக கூறியிருக்கின்றார். இது வந்து அமெரிக்கா வந்து எவ்வாறு இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எண்ணெய் விவகாரத்தை, எண்ணெய் வெளியேற்றம் போன்றவற்றை வைத்துக் கொள்ள விரும்புகின்றாரோ அதற்குரிய வழியை ஏற்படுத்துகின்றது. நேற்று ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது என்னவென்று சொன்னால், ஈரான் அமெரிக்காவிடமிருந்து போர் நிதி கேட்கின்றது தாங்களுக்கு பாதிப்பு கிடைத்ததற்காக. நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் தாங்கள் ஈரானிடம் கேட்போம் என்கின்ற ஒரு துணியை விட்டிருக்கின்றார். இது மிகவும் ஒரு அதாவது அவலமான நிலைமை. போரை தொடங்கியது அமெரிக்கா, இப்பொழுது அமெரிக்காவே ஈரானிடம் அவ்வாறான ஒரு நிதியை கேட்குமாக இருந்தால் அது ஒரு நகைப்புக்கு இடமான விடயம். எனவே இது நீண்டு செல்ல போகின்ற மக்களுக்கு தலையிடியை தரப்போகின்ற போராக இருக்கின்றது என்பதுதான் உண்மை.
7: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துடைமைக்கு. மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம்.
6: நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
8: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
9: It's time to Toyota at Bremer Toyota August Clearance. தெரிவு செய்யப்பட்ட கேஸ் வாகனங்களை நீங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு அப் டு $4,000 ஸ்டோர் கிரெடிட் கிடைக்கிறது. 3 வருடம் எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் அல்லது செராமிக் கோட்டிங்கை நீங்கள் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை வாங்கும் போது மேலும் பல இலவச சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஸ்காப்ரோவில் மார்க்கமெண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் அமைந்திருக்கிறது பிரிமல் டொயோட்டா. தமிழில் தொடர்புகளுக்கு என்னை அழையுங்கள். PS Sudhakaran 416-292-0033. பிரிமல் டொயோட்டா.
10: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
7: சவுதி அரேபியாவில் தொழில் எதிர்பார்க்கும் இளைஞர்களுக்காக நடத்தப்படுகின்ற தொழில்திறன் சரிபார்ப்பு பரீட்சையை தாய்மொழியில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர காவல்துறையினர் லஞ்சம் கேட்டால் பொதுமக்கள் முறைப்பாடளிக்க வசதியாக பிரத்யேக தொலைபேசி எண்ணை சென்னை காவல்துறை ஆணையகம் வெளியிட்டிருக்கிறது. கெனேடிய ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைமை அதிகாரி ரிக் ஹீலிய நேஷனல் பேங்க் ஆப் கனடாவின் மூலோபாய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரான்சில் கட்டுரை சுருக்கங்களை உருவாக்க கூகுள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவது குறித்து அந்த நாட்டின் போட்டி கண்காணிப்பு அமைப்பு தலையிட வேண்டுமென்று பிரான்ஸ் பத்திரிகையாளர் சங்கம் வலியுறுத்தியிருக்கின்றது.
10: CMR Tamil FM 101.3 செய்திகள்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: Everything okay, no problem and dijinam
4: bar kalam closing da adikira nadik.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
3: இது
6: வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60
6: மலரும் மொட்டுக்கள், உங்கள் டிவிஐ HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
8: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Financeல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
9: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
10: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
9: 905-417-6069.
10: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.

இட்ஸ் டைம் டு டொயோட்டா அட் பிரிமல் டொயோட்டா. ஆகஸ்ட் கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. நீங்களும் சென்று பயன்பெறலாம். குறிப்பிட்ட நாட்கள் வரையே இந்த சலுகை வழங்கப்படுகின்றது. கொரோலா, கொரோலா ஜிஆர், குரோன் சிக்னியா மற்றும் பிஜெட், டகோமா, தந்திரா போன்ற புதிய வாகனங்களை வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு இப்பொழுது துரிய எக்ஸ்டெண்டட் கேர் ப்ரொடெக்ஷன் வழங்கப்படுகின்றது, அல்லது செரமிக் கோட்டிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. தெரிவு செய்யப்பட்ட வாகனங்களை வாங்கும் பொழுது $4,000 ஸ்டோக் கிரெடிட்டும் வழங்கப்படுகின்றது. உங்கள் பாவித்த வாகனங்களை நீங்கள் புதிய வாகனங்களாக மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது அதிகூடிய பெறுமதி பழைய வாகனங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இன்னும் பல சலுகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள தமிழில் தொடர்புகளுக்கு அழையுங்கள். பி எஸ் சுதாகரன், 416-292-0033, 416-292-2 3-3, அல்லது மாக்கமன் ஷெப்பர்ட் சந்திப்பில் இருக்கின்ற பிரிமல் டொயோட்டாவில் நீங்கள் நேரடியாக பி எஸ் சுதாகரனை சந்தித்து விவரங்களை அறிந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு 416-292-0033.

0: நேரம் காலை 8:50 சிஎம்ஆர் தமிழகத்தின் புதுப்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 21 °C, சூரிய வெளிச்சத்தோடு முகில்கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 4 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 24 °C, குறைந்த வெப்பநிலை 17 °C. சில பகுதிகளில் லேசான மழை தூரல்களை காணக்கூடியதாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான வாய்ப்புகள் 40% என தெரிவிக்கப்படுகிறது.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் காலை நேர ஒலிபரப்பில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செங்கடல் பகுதியில் அமைந்திருக்கின்ற யமனின் மேகா துறைமுக நகரத்தின் மீது ஹூதி கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் இப்பொழுது இந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்டு வருகின்ற தாக்குதல்களின் காரணமாக அரச படைகளைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மேகா நகரத்தின் மீது புதிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் ஹூத்திகள் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலில் துறைமுகத்தின் முக்கிய கட்டமைப்புகள் சேதமடைந்திருப்பதாக யமன் அரசு தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் இந்த தாக்குதலில் உயிர் சேதங்கள் ஏதேனும் ஏற்பட்டதா என்பது தொடர்பான தகவல்கள் இன்னமும் வெளிவரவில்லை.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஒரு ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
0: ஒலிக்கும் இந்த பாடலோடு இன்றைய ஒலிபரப்பு நிறைவுக்கு வருகின்றது. 24 மணி நேரமும் HT2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். இதே அலைவரிசையில் 9 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். இன்று செய்திப்பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்பிரசன். மீண்டும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை 9 மணி முதல் நீங்கள் கேட்கலாம்.

Are your business on CMR at 11? Reach the South Asian community.